இன்று ஜூலை 17 மங்களகரமான ஆடி மாதத்தின் முதல் நாள். அதுவும் அம்பிகைக்கு உகந்த வெள்ளிக்கிழமையோடு இந்த ஆடி மாதம் பிறப்பது நம் இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் இன்னும் கூடுதல் சிறப்பையும் தெய்வீக ஆற்றலையும் சேர்க்கின்றது. இசையமுதம் நிகழ்ச்சியின் வழியே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் ஆர்ஜே பிரகாஷ்ராஜ்.

ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்குரிய வழிபாட்டு மாதம். கிராமங்கள் தோறும் கூழ் ஊற்றி வேப்பிலை ஆடை உடுத்தி கரகம் எடுத்து முளைப்பாரி வளர்த்து திருவிழா கோலம் போனும் அற்புதமான மாதம். இந்த இனிய காலை பொழுதை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தி நரலோடு தெய்வீக இசையோடு நாம் தொடங்க இருக்கின்றோம். வாருங்கள் நேர்களே, இந்த ஆடி வெள்ளியின் மனதை உருக்கும் அந்த தாயின் கீதத்தை கேட்போம்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களே, இந்த ஆடி மாதத்திற்கு ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல இயற்கை ரீதியாகவும் ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். உழவர்கள் தங்களுடைய வாழ்வாதார பணிகளை தொடங்கும் மாதம், ஜீவநதிகள் புதுவெள்ளம் பெருகி வரும் மாதம், எல்லாவற்றிற்கும் மேலாக சூரிய பகவான் தன் பயணத்தை தெற்கு நோக்கி தொடங்கும் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த ஆடி மாதத்தில் துவங்கப்படுகின்றது. இயற்கையும் இறைவனை ஒன்றாக கொண்டாடும் இந்த மாதத்தில் நம் மதுரை மீனாட்சி அம்மனின் முளைக்கொட்டு உற்சவம் மிகச்சிறப்பாக தொடங்கும். இந்த நல்ல நாளில் அழகான பாடல் இதோ உங்களுக்காக.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இணைந்திருக்கின்றோம். இது இசை அமுதம். இந்த ஆடி மாதத்தில் நாம் செய்யும் தான தர்மங்களும் வழிபாடுகளும் நம் குடும்பத்திற்கும் பெரும் நன்மைகளை தேடித்தரும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் விளக்கேற்று லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து அம்மனை வழிபட்டால் தீராத வினைகளும் தீரும் என்பது ஐதீகம். இந்த ஆடி மாதல் முதல் நாளில் உங்கள் அத்தனை பேரின் வாழ்விலும் தொட்டதெல்லாம் துலங்கச் செய்யட்டும், வளம் பெருகட்டும் என்ற மனதார வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியில் இன்னும் பல அற்புதமான பாடல்களோடு காத்திருக்கின்றது இன்றைய ஆகாஷவாணியின் இசையமுதம்.

ஆடி மாதம் என்றாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது வேப்பிலையின் வாசம், கமகமக்கும் மாரியம்மன் கூழ், பம்பை உடுக்கை சத்தங்கள் தான். அறிவியல் பூர்வமாக பார்த்தால் இந்த மாதத்தில் மாறும் காலநிலையால் ஏற்படும் நோய் நொடிகளை தடுக்கத்தான் நம் முன்னோர்கள் வேப்பிலையும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் கூழையும் வழிபாட்டோடு இணைத்திருந்தார்கள். அம்மன் வழிபாட்டில் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் எப்படி கலந்திருக்கின்றீர்கள் பார்த்தீர்களா? மாரியவள் நம் பிணிகள் அனைத்தையும் தீர்த்து மழையாய் பொழிந்து நம்மை காக்கட்டும்.

புது வெள்ளவாய் பக்தி பெருக்குடன் நகர்ந்த நம் ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசைய முதல் நிகழ்ச்சி நிறைவை எட்டியுள்ளது. மங்களகரமான இந்த ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உங்கள் அத்துணை பேரின் இல்லங்களிலும் மாரியம்மன் அருளால் ஆரோக்கியமும் நிம்மதியும் வஸ்து வாகன லாபங்களும் நிறையட்டும். தீப ஒளியாய் அன்னை பராசக்தி உங்கள் குடும்பங்களை காத்து வழிநடத்தட்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயுதாடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000,000,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மைபாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை

வெளியிட்டுள்ளது. சுமார் 1,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்களை அதிகரிக்கவும் அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் அவற்றை ஏற்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: சேவை செய்திகள். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 17/7/2026 இன்று வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் தனியார் முனை நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வெளிநாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய இருக்கிறார்கள். இந்த முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த வேலைநாடர்கள் இந்த தனியார் நிறுவனங்கள் பணிநியமனம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாயிரத்தி 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள செய்தி. சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுடன் தலா 1 கோடி பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சி விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள், உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு தபால் அலுவலக அஞ்சல் மூலமாகவோ 31/7/2026 மாலை 6 மணிக்குள் பெறப்படும்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். இந்த ஆடி மாதத்தில் மண்ணில் விதைக்கப்படும் விதைகள் எப்படி சில நாட்களிலேயே முளைத்து எழுந்து பச்சை பசையிலென பூமியை அழகாக்குகின்றதோ, அதே போலத்தான் நம்முடைய உழைப்பும் நம்பிக்கையும் வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம தோற்று போயிட்டோம் அல்லது முடங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் தான் இது. நம்ம வீழ்த்தப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. மண்ணுக்குள் இருக்கும் விதை எப்படி இருளை கண்டு பயப்படாமல் முட்டி மோதி மேலே வருது, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை தகர்த்துட்டு நீங்களும் ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்பீங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை உங்களோடு புதிய முயற்சிக்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையட்டும்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள்.
2: ஒரு வியாபாரி பொருள்களை வாங்கி விற்பவர். அவர் அரிசி வாங்கும்போது எந்த படியை பயன்படுத்தி அரிசி வாங்கினாரோ அதே படியை வைத்துத்தான் விற்க வேண்டும். ஆனால் அவர் அரிசியை வாங்கும்போது ஒரு படியும், விற்கும்போது தனியாக வேறொரு படியும் என்று பயன்படுத்தி வருகிறார். காரணம், அவர் அரிசி வாங்கும் படி பெரியது, விற்கும் படி சிறியது. இது தவறு. நமக்கென்றால் ஒரு அளவுகோல், மற்றவர்களுக்கென்றால் வேறொரு அளவுகோல். நம்ம வீட்டில் நம்ம குழந்தை ஒரு செயல் செஞ்சால் நாம் அதை ஒரு மாதிரி பார்ப்போம். அதே வேலையை பக்கத்து வீட்டு குழந்தை செஞ்சால் வேறு மாதிரி சொல்வோம். எப்படின்னா, நம்ம வீட்டு குழந்தை கொஞ்சம் ஓடி ஆடி விளையாண்டு கையில் கிடைக்கிற பொருளையெல்லாம் தூக்கி கீழே போட்டுச்சுன்னா நம்ம குழந்தை துரு துரு துருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே மாதிரி பக்கத்து வீட்டு குழந்தை செஞ்சால் இதுவாறு படபடபடன்னு அலையுது, காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம குழந்தைய பார்க்குற மாதிரி பக்கத்து வீட்டு குழந்தைய பார்க்குற மனநிலை நமக்கு இல்லை. இந்த அளவுகோல் வந்து எதிர் வீட்டு பிள்ளை அளப்பதற்கு ஒரு மாதிரியும் நம்ம வீட்டு பிள்ளை அளப்பதற்கு ஒரு மாதிரி இருக்கிறதான் இங்கே சிக்கலே. ஒரு நாள் காலையில் நல்ல மழை, அவருக்கு காலையில் 6:00 பேப்பர்

0: படிச்சுக்கிட்டு காபி சாப்பிடணும். ஆனால் அந்த நல்ல மலையில் பால்காரனால் வர முடியல. தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு காப்பி ரெடியா அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர் மனைவி, பால் வரலைங்க, அதனால தான் காப்பி இன்னும் போடலை என்றார். ஏன் பால் வரல அப்படின்னார். வெளியில் நல்லா மழை பெய்யுதுங்க, எப்படி பால்காரர் பால் கொண்டு வர முடியும்? ஆமாம், இது என்ன பெரிய மலை, சோம்பேறி பசுங்க, இதில் நனைஞ்சா கரைந்தா போயிடுவாங்க என்று குதித்தார். கொஞ்ச நேரம் கழித்து பால்காரரும் வந்தார். அந்த அம்மா காப்பி போட்டு கொடுத்தாங்க, அவரும் குடிச்சிட்டார். கொஞ்ச நேரம் பேப்பர் படிச்சிருந்தார். இப்போது மணி 7 ஆயிடுச்சு. ஏங்க மணி 7 ஆயிடுச்சு, போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் சீக்கிரமாக சமைக்க முடியும் அப்படின்னு அவரோட மனைவிக்கு சொன்னாங்க. உடனே அவருக்கு வந்தது பார்க்கோவாம், வெளியில் மழை எப்படி பெஞ்சிட்ருக்குது, இதில் போய் எப்படி காய்கறி வாங்கிட்டு வர்றது, அதெல்லாம் போக முடியாது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு என்றார். அவருக்கு ஒரு நியாயம், மற்றவருக்கு ஒரு நியாயம் என்று அவரும் நினைத்து விட்டார். பழைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று இலக்கியங்களை பார்த்தால் இங்கே அளவுகோள்களை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ரகசியம் நன்றாகவே தெரியும். மனுநீதி சோழனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா, மனுநீதி சோழனுடைய வாசலில் ஒரு மணி கட்டி வைத்தார். எதற்காக? யாருக்காவது துன்பம் ஏற்பட்டா அந்த மணியை அடித்தால் அந்த ராஜா வந்து நீதி கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த மணி கட்டி ரொம்ப நாளாக மணி அடிக்கவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு ஒரு பசுமாடு வந்து அந்த மணியை அடித்தது. என்ன நடந்தது? அரசர் கேட்டார், உங்களுடைய மகன் வந்து வீதி உலா செல்லும் போது இந்த பசுமாட்டுடைய கண்ணுக்குட்டியை தேரேற்றி கொன்று விட்டார், அதனால்தான் பசு நீதி கேட்க வந்திருக்கிறது என்றார்கள். என் மகன் அந்த பசுவின் கன்று மீது தேரேற்றினான், எனவே அவன் மீது நானும் தேரை ஏற்ற வேண்டும், அவன் செய்த தவறுக்கு அதே மாதிரி ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றார் மன்னர். அதுதான் நியாயம் என்று மணிநீதி சோழன் சொன்னான். அதைவிட முக்கியம், இந்த பசு என்னிடம் நீதி கேட்டது, தன் பிள்ளையை பிரிந்து அந்த பசு எப்படி அழுகிறதோ அதே போல் என் மகனை பிரிந்து நானும் அழ வேண்டும், அதுதான் சரியான தீர்ப்பாக இருக்கும் என்று ஒரு பசுவுக்கு ஒரு மன்னன் தீர்ப்பு கொடுத்தான் என்று இந்த நாட்டில் ஒரு வரலாறு இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலும் ஒரு அருமையான இடம் இருக்கிறது. பாண்டியனிடம் இந்த கால் சிலம்பு தன்னுடையது என்று கண்ணகி நிரூபித்தாள். மேலும் கணவனை கொன்றுவிட்டாயே, எனவே பாண்டிய மன்னா நீயே குற்றவாளி என்றாள். அரசர் சிம்மாசனத்தில் இருந்து கீழே விழுந்தார். ராஜாவுடைய சிலம்பு கோவலன் வீட்டில் இருந்ததால் கோவலன் எப்படி திருடனோ, அதே போல் கண்ணகியுடைய கால் சிலம்பு ராஜா வீட்டில் இருந்ததால் அவரும் திருடனே. உன் வீட்டில் இருப்பதாக நினைத்து திருட்டு என்று தீர்மானித்து நான் கொன்றேன், ஆனால் ஒரு நாள் உன்னுடைய கால் சிலம்பு இந்த அரண்மனையில் இருந்து விட்டது, நானும் திருடனாகிவிட்டேன், யானோ அரசன், யானே கல்வன் என்றான். இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால், அந்த கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்தான். தன்னுடைய நாட்டு சட்டத்திற்படி திருடினால் திருட்டு, கோவலனுக்கு எப்படி பொருந்துமோ அப்படி தனக்கும் பொருந்தும் என்று ஒரே அளவுகோளால் அளந்தான் பாண்டியன். உன்னுடைய சிலம்பை நான் திருடிவிட்டேன், எனவே கெடுக என் ஆயுள் என்று தனக்குத்தானே மரண தண்டனை விதித்து கொண்டு கீழே விழுந்து இறந்து போனான். இதைத்தான் விவேகானந்தர் இரு இருக்கச்சை பி அண்ட் மேக் என்றார்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கே. காசி ஆறுமுகம் அவர்கள்.

0: எப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வெறும் தேதியோட மாற்றம் மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறதுக்கான ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம். நேர்களே, நேற்று நடந்த தோல்விகளோ ஏமாற்றங்களோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எப்படிப்பட்ட இருண்ட இரவா இருந்தா கூட ஒரு சூரியன் வந்தது நினைச்சா அந்த சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வெளிச்சம் தர முடியுது. அதே போல உங்க மனசில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு கதிர் போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் பிரகாசமாக்க. இதோ உங்கள் மனதை புத்துணர்வூட்ட வருகின்றது அழகான பாடல்.

0: நேரம் காலை 6:20.
1: இந்நாளின் சிறப்பு. ஜூலை 17 இன்று சிலோவாக்கியாவில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
2: ஐக்கிய நாடுகள் சபையில் சர்வதேச நீதிக்கான உலக நாள் கொண்டாடப்படுகிறது.
1: ஜூலை 17 இதே நாள்லதான் வில்லிஸ் கேரியர் முதலாவது குளிரூட்டியை நியூயார்க்கில் உருவாக்கிய ஆண்டு 1902.
2: ஜூலை 17 இதே நாள்லதான் வால்ட் டிஸ்னி கலிபோர்னியாவில் டிஸ்னிலாண்டை திறந்து வைத்த ஆண்டு 1955.
1: ஜூலை 17 இதே நாள்லதான் அமெரிக்காவின் அப்பல்லோ விண்கலமும் சோவியத்தின் சோயஸ் விண்கலமும் விண்வெளியில் ஒன்றாக இணைந்த ஆண்டு 1975. இரண்டு நாடுகளின் விண்கலங்கள் ஒன்றாக இணைந்தது இதுவே முதற் தடவையாகும்.
2: ஜூலை 17 இதே நாள்லதான் கிழக்கு திமோர் இந்தோனேஷியாவுடன் இணைக்கப்பட்டு அதன் 27th மாகாணமானது.
1: இதே நாள்லதான் பிரேசில் இத்தாலியை வென்று உலக உதைப்பந்து உலக கிண்ணத்தை பெற்ற ஆண்டு 1994.
2: ஜூலை 17 இதே நாள்லதான் பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றை நிரந்தரமாக அமைப்பதற்கான உடன்பாடு ரோம் நகரில் எட்டப்பட்ட ஆண்டு 1998.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நான் என்றும் தனி ஒருவன். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த ஊர்

0: அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: இன்று பகல் 12 மணிக்கு ஆலய தரிசனம்.
2: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
3: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று பகல் 12 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

சோகம் அது முடிகிறதே இவன் சொன்னால் இரவு விடுகிறதே ஆஹா ஒரு வார்த்தையிலே அட ஆகாயம் தான் விடுகிறதே தீமை விரைகிட நன்மை பெறுகிட சிங்கம் ஒன்று.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
5: காற்று மாசுபாடு கண்ணுக்கு தெரியாத எதிரி. நாம் உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள்.

0: தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. இவ்வளவு இன்றியமையாத காற்றே இன்று பல்வேறு காரணங்களால் மாசடைந்து வருகிறது. காற்று மாசுபாடு என்பது வெறும் புகை மட்டுமல்ல, காற்றில் கலக்கும் தூசி துகள்கள், நச்சு வாயுக்கள், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை, வாகனங்களின் புகை, குப்பைகளை எரிப்பதால் உருவாகும் நச்சு புகை போன்ற அனைத்தும் காற்றின் தரத்தை பாதிக்கின்றன. இவை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. இன்றைய உலகில் நகரமயமாக்கல் வேகமாக அதிகரித்து வருகிறது. அதனுடன் தனியால் வாகனங்களின் பயன்பாடும் நாளுக்கு நாள் உயர்கிறது. ஒவ்வொரு நாளும் சாலைகளில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இயங்குகின்றன. அவற்றிலிருந்து வெளிப்படும் புகையில் கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் பல தீங்கு விளைவிக்கும் வேதிப்பொருட்கள் கலந்துள்ளன. நாம் அவற்றை அறியாமலேயே சுவாசித்து வருகிறோம். அதுபோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகையும் காற்று மாசுபாட்டிற்கு மிகப்பெரிய காரணமாகும். சில தொழிற்சாலைகளில் போதிய அளவு மாசுபாட்டு கருவிகள் இல்லாததால் நச்சு வாயுக்கள் நேரடியாக வளிமண்டலத்தில் கலக்கின்றன. இதனால் சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் மக்களின் உடல்நலம் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையிலும் சில பழக்க வழக்கங்கள் காற்றை மாசுபடுத்துகின்றன. வீடுகளிலும் தெருக்களிலும் திறந்த வெளிகளிலும் குப்பைகளை எரிப்பது மிகவும் தவறான செயலாகும். குறிப்பாக பிளாஸ்டிக், ரப்பர், டயர்கள் போன்றவற்றை எரிக்கும் பொழுது வெளிப்படும் புகை மிகவும் நச்சுத்தன்மை கொண்டது. இந்த புகையை சுவாசிப்பதால் மூச்சு திணறல், நுரையீரல் பாதிப்பு, கண் எரிச்சல், தோல் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நகரங்களில் சாலைகளில் எழும் தூசியும் மற்றொரு முக்கியமான காரணமாகும். குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்பவர்கள் அதிக அளவில் இந்த புகை கலந்த தூசியை சுவாசிக்கின்றனர். இதனால் கண்ணெரிச்சல், இருமல், அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் நாளுக்கு நாள் மனிதர்களிடையே அதிகரிக்கின்றன. குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் ஏர் கண்டிஷனர்களில் பயன்படுத்தப்படும் சில வாயுக்கள் வளிமண்டல வெப்பத்தை அதிகரிக்கின்றன. இதன் விளைவாக காலநிலை மாற்றம், மழைப்பொழிவு மாறுபாடு, வெப்ப அலைகள், வறட்சி போன்ற பல இயற்கை சிக்கல்கள் உருவாகின்றன. பண்டிகை காலங்களில் பட்டாசுகளை அதிக அளவில் வெடிப்பதும் காற்று மாசுபாட்டை பல மடங்கு அதிகரிக்கிறது. சில மணி நேரங்களில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்று விடுகிறது. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. காற்று மாசுபாட்டின் தாக்கம் மனிதர்களை மட்டும் பாதிப்பது இல்லை, கூடவே தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், நீர்நிலைகள், மண்வளம் என இயற்கையின் ஒட்டுமொத்த சமநிலையும் பாதிக்கிறது. மரங்கள் சரியாக வளர முடியாத நிலை உருவாகிறது. சில உயிரினங்கள் தங்கள் வாழ்விடங்களை இழக்கின்றன. இதனால் சுற்றுச்சூழல் நிலை குலைகிறது. அப்படியானால் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும். ஒரு மரம் வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான லிட்டர் காற்றினை தூய்மைப்படுத்துகிறது. மரங்கள் நமது இயற்கையின் உயிர் மூச்சாகும். இரண்டாவதாக, தேவையில்லாமல் தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். முடிந்தவரை பொது போக்குவரத்து, மிதிவண்டி அல்லது நடைபயணத்தை ஊக்குவிக்க வேண்டும். இதனால் காற்று மாசுபாடு குறையும், உடல்நலமும் மேம்படும். மூன்றாவதாக, வாகனங்களை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் முறையாக பராமரிக்க வேண்டும். புகை பரிசோதனையை தவறாமல் ஆண்டுக்கு இருமுறை மேற்கொள்ள வேண்டும். அதிக புகை வெளியிடும் வாகனங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும். நான்காவதாக, பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் பொருட்களை எரிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அவற்றின் மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்த வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலின் 1.9. நேர்களை நீ கேட்கலாம் ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. பரபா வருடம் ஆடி மாதம் 1 வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.

0: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நாளை 18ஆம் தேதி தேனீ வளர்ப்பு பற்றிய இலவச நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயம். பதிவு செய்ய 9488575716 என்ற எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் உள்ள சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் தொழில் முனைவோர்கள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு கூட்டத்தின் முக்கிய நோக்கமாவது புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குதல் மற்றும் உருவாக்கப்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் தொடர் வழிகாட்டுதல் வழங்குவதாகும். விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் துவங்குவதற்கான தொழில்நுட்பங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள், தர சான்றிதழ்கள் பெறுதல் போன்ற அனைத்து தகவல்களும் வழங்கப்பட்டு வருகின்றது. தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்ட தொழில் மையத்தில் 2 நாள் பேக்கரி பயிற்சி வரும் 20ஆம் தேதி மற்றும் 21 ஆகிய இரு நாட்களும் காலை 10 மணி முதல் 4 மணி வரை இலவசமாக நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். 25 நபர்களுக்கு மட்டுமே பயிற்சி வழங்கப்பட உள்ளதால் முதலில் வருபவருக்கே முன்னுரிமை வழங்கப்படும். ஆர்வமுள்ள பொதுமக்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கு பெற்று பயன்பெறலாம். முன்பதிவிற்கு அழைக்க வேண்டிய கைபேசி எண் 8098383486. இந்த எண்ணில் காலை 10 மணி முதல் 4 மணி வரை அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு தேனி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 21ஆம் தேதி சிறுதானியத்தில் இருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய இலவச நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயம். முன்பதிவு செய்ய 9488575716 என்ற எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை குறித்து மதுரை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விதை ஆய்வகத்தை பொறுத்தவரையிலும் மதுரை விதை பரிசோதனை நிலையத்தில் விதை பரிசோதனை அலுவலர் மற்றும் 2 வேளாண்மை அலுவலர்கள் தற்போது பணியாற்றி வருகின்றனர். பெறப்படும் விதை மாதிரிகள் 2 வேளாண்மை அலுவலர்களுக்கும் விதை பரிசோதனை அலுவலரால் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேளாண்மை அலுவலர்களால் விதைப்பு செய்யப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் முடிவானது விதை பரிசோதனை அலுவலரின் மேற்பார்வையுடன் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. எந்த வகையான விதை மாதிரியாக இருந்தாலும் எல்லாவற்றின் விதை பரிசோதனை முடிவுகளும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பின்பே அறிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் விதை மாதிரிகளின் முடிவுகளை உடனுக்குடன் அறிவதுடன் வேறு ஏதேனும் ஐயங்கள் ஏற்படினும் தொலைபேசி வாயிலாகவோ நேரடியாகவோ கேட்டுக்கொள்ள ஏதுவாக அமைகிறது. விவசாயிகள் பனி விதை மாதிரிகள் சமர்ப்பிக்கும் போது, அதாவது தங்களிடம் உள்ள விதையின் தரத்தை அறிந்து கொள்வதற்காக சமர்ப்பிக்கும் போது அந்த மொத்த விதை அளவிலையும் சேர்த்து பிரதிபலிக்கும் விதமாக நன்றாக கலந்து விதை மாதிரிகளை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலாக அல்லது ஒரு மூடையிலிருந்து விதை மாதிரிக்கு ஆய்வுக்காக எடுத்து வரும்போது அதற்குரிய முடிவு மட்டுமே அறிவிக்க இயலும். விதை ஆய்வகத்தில் பெறப்படும் விதை மாதிரிக்குரிய அந்த விதை மாதிரியின் தன்மைக்கேற்ப முடிவைத்தான் விதை ஆய்வகத்தில் தெரிந்து கொள்ள இயலும். எனவே முடிந்த அளவு எந்த ஒரு

0: இதே மாதிரியாக இருந்தாலும் எத்தனை மூடைகள் அறுவடை செய்யப்பட்டு உள்ளனவோ, சுத்திகரிப்பு செய்யப்பட்டு உள்ளனவோ, அவை அனைத்திலிருந்தும் விதை மாதிரிகள் எடுத்து ஒன்றாக கலந்து அதன் பிறகு அந்த விதை மாதிரியை ஆய்வகத்திற்கு சமர்ப்பிக்கையில் தங்களிடம் உள்ள மொத்த இருப்பின் அளவிற்கான விதை ஆய்வக முடிவுகளை பெற்றுக்கொள்ள இயலும். உதாரணமாக நெல்லிற்கு ஈரப்பதமானது விதை பரிசோதனை முடிவில் 14% 13.5% என பெறப்பட்டிருந்தால் களத்தில் நன்றாக காய வைத்து பிறகு ஒரு விதை மாதிரியை சமர்ப்பித்து அதன் பரிசோதனை அறிக்கையின்படி விற்பனைக்கு எடுத்து செல்லலாம். முளைப்புத்திறன் சோதனையில் தேர்ச்சி பெறவில்லை எனில் சில வகை விதைகள் அறுவடை செய்யப்பட்டவுடன் சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது முதிர்ச்சி அடையாமல் இருந்தாலோ விதை முளைப்புத்திறனில் தேர்ச்சி அடையாமல் போகலாம். எனவே எந்த ஒரு விதை மாதிரியாக இருந்தாலும் அறுவடை செய்யப்பட்டு சிறிது காலம் கழித்து விதை சுத்திகரிப்பு செய்யப்பட்டு விதை ஆய்வகத்திற்கு அனுப்பப்படும் போது அது தகுந்த முதிர்ச்சி தன்மை அடைந்து உரிய காலத்தில் முளைப்புத்திறனை அடையும். இந்த சான்றட்டைகளுடன் கூடிய விதைகளை விவசாயிகள் பெற்று விதைக்கும் போது அவர்களுக்கு விதைக்காக செலவு செய்யும் பண அளவானது குறைகின்றது. மேலும் நல்ல முளைப்புத்திறன் உள்ள விதைகளை விதைக்கும் போது வயல்மட்ட அளவில் தகுந்த செடிகளை பராமரிக்க ஏதுவாகிறது. புற தூய்மை உள்ள விதைகளாக இருப்பதால், அதிக கலப்பில்லாமல் இருப்பதால் பூச்சி நோய் தாக்குதலுக்கு எளிதில் ஆளாவதில்லை. இதன் மூலம் விவசாயிகள் அதிக மகசூலை பெற இயலும். வல்லுநர் விதையிலிருந்து பெறப்படும் ஆதார நிலை விதையானது மீண்டும் விதைப்பு செய்யப்பட்டு சான்று நிலை விதை உற்பத்தி செய்யப்படும் போது மீண்டும் அது விதை பரிசோதனை நிலையத்திற்கு ஆய்விற்காக அனுப்பப்படும். அதன் முடிவுகளை அறிவிக்கையில் அந்த சான்று நிலை விதையானது சான்று நிலை அட்டை பொருத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஆதார நிலை விதை எனப்படுவது ஆதார நிலை 1, 2 என்ற இரண்டு அளவிலும், சான்று நிலை விதை எனப்படுவது 1 to 4 நிலை அளவிலும் விதைகளாக பயன்படுத்தலாம். விதை பரிசோதனை நிலையத்தை பொறுத்தவரை முளைப்புத்திறன் அறையானது தகுந்த தட்ப வெப்ப நிலையை பராமரிப்பதற்காக உரிய ஆய்வக கருவிகளின் துணை கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. ஈரப்பதத்தை பராமரிப்பதற்காக ஹியூமிடிஃபயர் என்னும் கருவி செயல்படுத்தப்படுகிறது. வெளிப்புற வெப்பம் அதிகபட்சமாக இருக்கையில் உட்புற வெப்பத்தை 90% ஈரப்பதத்திலும் 25°C வெப்பநிலையிலும் பராமரிப்பதற்காக ஹியூமிடிஃபயரும் ஏசியும் பயன்படுத்தப்படுகிறது. லைட் இன்டென்சிட்டி பராமரிப்பதற்காக லக்ஸ் மீட்டர் எனப்படும் கருவி கொண்டு அளக்கப்படுகிறது. இந்த அளவானது 750 லக்ஸ் மீட்டரிலிருந்து 1250 இருப்பது அவசியமாகிறது.
1: இதுவரை விதை பரிசோதனை குறித்து மதுரை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களே, இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இன்று காலை 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் உபயோகிப்புகள் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, அதன் பகுதி 55 கேட்க இருக்கின்றோம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் வல்லநாடு தம்பிராட்டி அம்மன் கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மே சீனிவாசன் அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுடைய விருப்ப கானங்கள் கேட்க இருக்கின்றோம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை, 9:00 செய்தி சுருக்கம், 9:02 ரைட் அண்ட் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம், 12:00 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம். 10:30 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் மௌனராக திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். இன்று காலை 11:00 செய்தி சுருக்கம், 12:00 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு கனவும் கடின உழைப்பும். பெண் தொழில் முனைவோர் ரேணுகா

செந்தில்வேல் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:02 ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம், ஆடிவள்ளி சிறப்பு நிகழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலிருந்து நேரலை. அதனைத் தொடர்ந்து 12:30 ஆலய தரிசனம். பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ விளங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தின்றல். இன்று மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியின் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம், 7:32 பாட்டு இது ஹிட்டினுடைய நிகழ்ச்சி தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 இலக்கிய உலா கவிமனம் கழிப்போம் சிறப்புரை பி சுரேந்தர் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கணித மலர்கள் நிகழ்ச்சி, 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும், 11:00 பண்பலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி மீண்டும் 11:05 தேனும் பாலும் நிகழ்ச்சி. நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கின்றோம். இவையாவும் இனி ஒளிபரப்பாக உள்ள நம் நிகழ்ச்சிகள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: துள்ளலோடும் நம்பிக்கையோடும் நகர்ந்த நம் புதிய காலை நிகழ்ச்சி இப்போ நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேர்களே, இந்த நாள் உங்களுக்கு வெறும் 24 மணி நேரம் மட்டும் கிடையாது, இது உங்களுக்கான 24 வாய்ப்புகள். பயப்படாதீங்க, எதை நோக்கியும் பின்வாங்காதீங்க, துணிந்து அடியெடுத்து வைங்க. இந்த நாள் உங்களுக்கான நாளாக அமைய வாழ்த்துக்கள்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் காலை 6:55.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் பூந்தளிர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கக்கூடிய குட்டி பையன் யாருன்னு கேட்போம்.
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: சபரி சாய்.
5: எங்க இருந்து வரீங்க?
6: வடக்கு மாசதி வீதி சிம்மக்கல்.
5: நீங்க நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க?
6: ஸ்டோரி.
5: ஸ்டோரி சொல்றீங்களா? சரி சொல்லுங்க.
6: காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சான். அப்ப எல்லா இடத்தையும் சுத்தி வந்துச்சான். அப்ப எல்லா விலங்கும் பயந்துச்சான். அப்ப வந்து, தினமும் நீங்க எனக்கு உணவா என் குகைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப வந்து எல்லா விலங்கும் போச்சான். அப்ப வந்து ஒரு முயல் ஒரு நாளைக்கு லேட்டா போச்சான். அப்ப வந்து ஏன் கேட்டாராம் சிங்கம். அப்ப வந்து, இது வர வழியில உங்களை மாதிரியே நான் ஒரு சிங்கத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப வந்து அந்த சிங்கமும் போய் பார்த்துச்சான். ஒரு கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சான் அந்த முயல். அதுக்குள்ள எட்டி பார்த்தோடனே சிங்கம் வந்து இணைய மாதிரியே இன்னொரு சிங்கம் நிக்கிதுன்னு நினைச்சுக்கிச்சான். அப்ப வந்து அந்த சிங்கம் உருமிச்சான். அப்ப வந்து அதை பார்த்து அந்த தண்ணிக்குள்ள இருக்கதும் உருமிச்சான். அப்படியே சிங்கமும் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சான். அதோட அந்த சிங்கம் செத்து போச்சான்.
5: சரி, இந்த கதையில இருந்து

0: நீங்க என்ன சொல்ல வரீங்க?
1: எல்லாருக்கும் நல்லதே நினைக்கணும், எல்லாருக்கும் தீமை செய்ய கூடாது.
0: அடடா, ரொம்ப அருமையா சொன்னாங்கல்ல. வேற என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்
0: சொல்லுங்க.
1: துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை.
0: வேற என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: சரி பாடுங்க.
1: ஏ மஞ்ச பலூனு சூப்பர் சலூனு, ஏ வாடி கூலிங் வாட்டர் மிலானு, நைட்டானா கனவுல வாரடிய, நைட்டானா யோசிக்கிற ஒன்ன பத்தியே, மண்டையில படி பண்ணு ஏறலடி, அழகுல ஒன்ன மிஞ்ச ஆளுலடி, மினிக்கி நிதாய நெஞ்ச குளிக்க.

நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் நம்ம கூட சபரிசாய் அவருங்க ரொம்ப அழகாக வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தினாங்க. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் அருமையாக பேசின சபரிசாய் அவருக்கு வாழ்த்துக்கள்.

நிறமேழுமணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் காந்தி அஞ்சலி.

தேசபிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம் 3 பவுன் வரி என்னும் அத்தியாயம். பாலசுந்தரத்தின் வழக்கினால் ஒப்பந்த தொழிலாளருடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டதனாலும் அவர்களுடைய நிலைமையை குறித்து ஆழ்ந்து ஆராயும்படி என்னை தூண்டியது. கடுமையான விசேஷ வரியை அவர்கள் மீது சுமத்துவதற்கு செய்யப்பட்ட முயற்சியே ஆகும். அதில் 1894 ஆண்டின் நேட்டால் அரசாங்கம் இந்திய ஒப்பந்த தொழிலாளருக்கு ஆண்டுக்கு 25 பவுன் வரி விதிக்க முற்பட்டது. இந்த யோசனையை கேட்டு திகைப்புற்றேன். இவ்விஷயத்தை குறித்து விவாதிக்க இதை காங்கிரசின் முன் கொண்டு வந்தேன். அவசியமான எதிர்ப்புக்கு ஏற்பாடு செய்வதென்று

உடனே காங்கிரஸ் தீர்மானித்தது. இந்த வரியின் பூர்வோத்தரத்தை குறித்தும் சுருக்கமாக முதலில் நான் விளக்க வேண்டும். 1860 வாக்கில் நேட்டாலில் இருந்த ஐரோப்பியர்கள் அங்கே கரும்பு சாகுபடிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று கண்டனர். இதற்கு தொழிலாளர் தேவை என்றும் உணர்ந்தார்கள். இத்தகைய வேலைக்கு நேட்டால் ஜூலுக்கள் பயன்பட மாட்டார்கள். கரும்பு சாகுபடிக்கும் சர்க்கரை தயாரிப்பதற்கு

இந்திய தொழிலாளரை திரட்டிக் கொண்டு வர நேட்டால் அரசாங்கம் அனுமதி பெற்றது. இவ்விதம் திரட்டப்படும் தொழிலாளர்கள் நேட்டாலில் 5 ஆண்டுகள் வேலை செய்வதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். இந்த 5 வருட காலம் முடிந்ததும் அங்கேயே குடியேறி விடலாம். முழு உரிமையுடன் அவர்கள் நிலத்தையும் வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு இவ்விதமெல்லாம் ஆசை காட்டப்பட்டது. ஏனெனில் இத்தொழிலாளரின் ஒப்பந்தம் தீர்ந்த பிறகும் இவர்களின் உழைப்பை கொண்டே தங்களுடைய விவசாய தொழிலை விருத்தி செய்து கொண்டு விடலாம் என்று அப்பொழுது வெள்ளைக்காரர்கள் எண்ணினார்கள். இந்தியரோ அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதற்கு அதிகமாகவே தென்னாப்பிரிக்காவுக்கு பயன்பட்டனர். ஏராளமாக காய்கறிகளை பயிரிட்டார்கள். இந்தியாவிலிருந்து பல ரக கறிகாய்களையும் கொண்டு வந்து அங்கே பயிரிட்டனர். அந்நாட்டு காய்கறி திணுசுகளை குறைந்த செலவில் பயிரிடுவதையும் சாத்தியமாக்கினர். மாமரத்தையும் அங்கே முதன் முதலில் பயிரிட்டனர். அவர்களுடைய உழைப்பும் முயற்சியும் விவசாயத்தோடு நின்றுவிடவில்லை, வர்த்தகத்திலும் புகுந்தது. நிலம் வாங்கி வீடுகள் கட்டினர். பலர் தொழிலாளர் அந்தஸ்திலிருந்து நிலத்திற்கும் வீடுகளுக்கும் தாங்கள் சொந்தக்காரர் என்ற நிலைக்கும் உயர்ந்தனர். இவர்களைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து வர்த்தகர்களும் அங்கே போய் வியாபாரம் செய்ய குடியேறினர். இப்படி வந்தவர்களில் முதன் முதலாக வந்தவர் காலஞ்சென்ற ஷேக் அபூபக்கர் ஆமன். வெகு சீக்கிரத்திலேயே அவர் தமது வர்த்தகத்தை பிரிக்கிவிட்டார். வெள்ளை வர்த்தகர்கள் திகிலடைந்து விட்டனர். ஆரம்பத்தில் இந்திய தொழிலாளர் வேண்டும் என்று விரும்பிய போது அவர்களுக்கு வர்த்தக திறமையும் இருக்கும் என்று அவர்கள் எண்ணவில்லை. சுயேச்சையான விவசாயிகள் என்ற அளவோடு மாத்திரம் இந்தியர்கள் இருந்திருந்தாலும் சகித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வர்த்தகத்திலும் அவர்கள் தங்களுக்கு போட்டியாக இருப்பதை நினைத்து பார்க்கவும் வெள்ளை வர்த்தகருக்கு சகிக்கவில்லை. இந்தியர் மீது விரோதத்திற்கு விதை விதைத்தது இதுதான். இது வளர்வதற்கு மற்றும் பல விஷயங்களும் உதவியாக இருந்துவிட்டன. நமது மாறுபட்ட வாழ்க்கை முறைகள், நமது எளிய வாழ்க்கை, கொஞ்ச லாபத்தை கொண்டு திருப்தி அடைந்துவிடும் நம் மனப்பான்மை, சுத்தம், சுகாதாரம் ஆகியவை சம்பந்தமாக நம்மிடமிருக்கும் அசிரத்தை, நம்மை சுற்றி இருப்பவைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நமக்கு சுறுசுறுப்பு இல்லாமை, வீடுகளில் பழுதில்லாமல் வைத்திருப்பதில் நமக்கு இருக்கும் கஞ்சத்தனம், இவைகள் எல்லாவற்றுடன் மத வித்தியாசமும் சேர்ந்து விரோத தீயை ஊதி வளர்த்தன. இந்த விரோதம் இந்தியரின் வாக்குரிமையை ரத்து செய்யும் மசோதாவின் மூலமும், ஒப்பந்த இந்தியருக்கு வரி விதிக்கும் மசோதாவின் மூலமும் சட்ட ரீதியில் வெளிப்பட்டது. சட்டம் இல்லாமலேயே அநேக தொந்தரவுகள் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டன. அத்தொழிலாளரின் ஒப்பந்த காலம் இந்தியாவுக்கு போன பிறகு முடியக்கூடியவாறு அவர்களை கட்டாயமாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிவிடுவது என்பது முதல் யோசனை. ஆனால் அந்த யோசனையை இந்திய சர்க்கார் ஒப்புக்கொள்வதாக இல்லை. ஆகையால் மற்றொரு யோசனை செய்யப்பட்டது. ஒன்று, இந்திய ஒப்பந்த தொழிலாளி ஒப்பந்த காலம் தீர்ந்ததுமே இந்தியாவுக்கு திரும்பிவிட வேண்டும். 2, அப்படி திரும்பவில்லை என்றால் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் புதிதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். இவ்விதம் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் ஒவ்வொரு தடவையிலும் கூலி உயர்வு கொடுக்கப்படும். 3, அப்படி இன்றி இந்தியாவுக்கு திரும்பிவிடவோ ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளவோ மறுத்தால் அத்தொழிலாளி ஆண்டுக்கு 25 பவுன் வரி செலுத்த வேண்டும். இந்த யோசனைக்கு இந்திய அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக சர் ஹென்றி வின்ஸ், ஸ்ரீ மேசன் ஆகியோர் அடங்கிய ஒரு தூது கோஷ்டியை இந்தியாவுக்கு அனுப்பினார்கள். இந்தியாவில் அப்பொழுது லார்டு எல்ஜின் வைசிராயாக இருந்தார். 25 பவுன் வரி விதிப்பது என்பதை அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் 3 பவுன்

தலைவரி விதிப்பது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இது வைசிராய் செய்த மோசமான தவறு என்று அப்பொழுது நான் எண்ணினேன். இன்றும் அப்படியே கருதுகிறேன். தமது அங்கீகாரத்தை கொடுத்ததில் அவர் இந்தியாவின் நலன்களை குறித்து கொஞ்சமும் எண்ணவே இல்லை. நேட்டால் வெள்ளையருக்கு இவ்விதம் சகாயம் செய்து கொடுக்க வேண்டியது அவருடைய கடமையும் அன்று. 3-4 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஒப்பந்த தொழிலாளியும் அவர் மனைவியும் 16 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு ஆண் மகனும் 13 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் இந்த வரியை செலுத்த வேண்டியவர்களாயினர். ஒரு தொழிலாளியின் சராசரி வருமானம் மாதத்திற்கு 14 சில்லிங்குக்கு மேல் இல்லை. அப்படி இருக்க கணவன், மனைவி, இரு குழந்தைகள் ஆகிய 4 பேரை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு 12 பவுன் வரி விதிப்பது என்பது அட்டூழியம். இந்த அநியாயத்தை உலகில் வேறு எங்குமே காண முடியாது. இவ்வரியை எதிர்த்து தீவிரமாக கிளர்ச்சி செய்தோம். இவ்விஷயத்தில் நேட்டால் இந்தியர் காங்கிரஸ் சும்மா இருந்திருக்குமானால் 25 பவுன் வரியையும் வைசிராய் அங்கீகரித்திருப்பார். இவ்வரி 25 பவுனிலிருந்து 3 பவுனுக்கு குறைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் செய்த கிளர்ச்சி ஒன்றே காரணமாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் நான் அவ்வாறு எண்ணுவது தவறாகவும் இருக்கலாம். காங்கிரசின் எதிர்ப்பை கவனிக்காமலேயே இந்திய அரசாங்கம் ஆரம்பம் முதற்கொண்டே 25 பவுன் வரியை ஏற்க மறுத்து அதை 3 பவுனுக்கு குறைத்திருக்கவும் கூடும். அது எப்படி இருந்தாலும் இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது நம்பிக்கை துரோகமாகும். இந்தியாவின் நலனை பாதுகாப்பதற்கு பொறுப்பாளியான வைசிராய் மனித தன்மையே இல்லாததான இந்த வரியை அங்கீகரித்திருக்கவே கூடாது. இவ்வரி 25 பவுனிலிருந்து 3 பவுனாக குறைந்ததை நான் அடைந்த பெரிய வெற்றி என்று காங்கிரஸ் கருதி கொள்வதற்கில்லை. இந்திய ஒப்பந்த தொழிலாளியின் நலன்களை முற்றும் பாதுகாவாது போனதை குறித்து காங்கிரசுக்கு வருத்தமே இருந்தது. அந்த வரி ரத்து செய்யப்பட்டுவிட வேண்டும் என்பதே எப்பொழுதும் காங்கிரசின் உறுதியான கொள்கையாக இருந்து வந்தது. ஆனால் அந்த கொள்கை நிறைவேறுவதற்கு 20 ஆண்டுகள் ஆயின. அப்படி அவ்வரி ரத்தானதற்கு நேட்டால் இந்தியர் மாத்திரமல்லாமல் தென்னாப்பிரிக்க இந்தியர் எல்லோருமே சேர்ந்து பாடுபட்டதே காரணம். காலம் சென்று ஸ்ரீ கோபாலகிருஷ்ண கோகலேயிடம் கொடுத்திருந்த வாக்குறுதி மீறப்பட்டதன் காரணமாக முடிவால் ஒரு போராட்டத்தையே நடத்த வேண்டியதாயிற்று. அப்போராட்டத்தில் இந்திய ஒப்பந்த தொழிலாளர்கள் முழு பங்கும் எடுத்துக் கொண்டனர். அதிகாரிகள் சுட்டதனால் அவர்களில் சிலர் உயிரையும் இழந்தனர். 10,000 அதிகமானவர்கள் சிறை தண்டனையும் அனுபவித்தார்கள். ஆனால் முடிவில் சத்தியம் வெற்றி பெற்றது. இந்தியர் அனுபவித்த துன்பங்களில் அந்த சத்தியம் பிரதிபலித்தது. என்றாலும் தளராத நம்பிக்கையும் மிகுந்த பொறுமையும் இடைவிடாத முயற்சியும் இல்லாதிருக்குமாயின் அது வெற்றி பெற்றிருக்க முடியாது. சமூகம் போராட்டத்தை நடத்தாமல் விட்டிருந்தால் காங்கிரஸ் கிளர்ச்சியை கைவிட்டு வரி தவிர்க்க முடியாத ஒன்று என பணிந்து போயிருக்குமாயின் வெறுக்கப்பட்ட அந்த வரி இன்றளவும் வசூலிக்கப்பட்டு வந்திருக்கும். தென்னாப்பிரிக்க இந்தியருக்கும் இந்தியா முழுமைக்குமே அது நிரந்தரமான அவமானமாகவும் இருந்திருக்கும்.

சுறுசுறுப்பான புதிய காலை உற்சாகத்துக்கு பிறகு உங்களுடைய இந்த காலை பொழுது இன்னும் கொஞ்சம் அழகாக ஆக்க காதுகளுக்குள்ள தேன் சேர்க்க தயாராகிவிட்டது உங்களது மனம் கமழும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி.

மின்சார கண்ணா படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. காலை நேரத்தில் காஃபி குடிக்கிற சுகம் எப்படி ஒரு பக்கம்னா, அதே போல் காஃபியோடு சேர்ந்து மனசுக்கு பிடிச்சமான ஒரு மெலடி பாட்டு கேட்குற சுகம் இருக்கே, அதுவும் ஒரு தனிமான சரியான சுகம், சூப்பரான சுகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம், அங்காடி திரு திரைப்படத்திற்காக, இது உங்களுக்காக.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார்.

0: டாக்டர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
1: அன்பர்களே, இன்று ஆடி மாதம் துவங்குகிறது. துவக்க நாளே வெள்ளிக்கிழமை, முதல் ஆடி வெள்ளிக்கிழமை. வல்லநாடு தம்பிராட்டி அம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். திருநெல்வேலி தூத்துக்குடி செல்லும் சாலையில் உள்ள வல்லநாட்டில் பஸ் நிறுத்தத்திலிருந்து 1 கிலோமீட்டர் வடக்கிலே இந்த கோயில் உள்ளது. சோழ அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டை வெற்றி கொள்ள கடல் மார்க்கமாக கொற்கை வந்தான். சிறந்த அம்மன் பக்தன். உஜ்ஜயினிலிருந்து கொண்டு வரப்பட்ட மகிஷாசுர மர்தினி வடிவில் உள்ள காளியம்மன் சிலையை தன்னோடு எடுத்து வந்தான். இந்த வல்ல நாட்டில் தாமிரபரண ஆற்றின் மேல் உள்ள பாறை ஒன்றில் வைத்து வழிபட்டான் சோழ மன்னன். இந்த பகுதியை அவன் கைப்பற்ற விரும்பினான். அதற்கு இந்த பகுதியை ஆண்ட வல்லபராயன் உதவி செய்வான் என்னும் எண்ணத்தால் போர் தொடுக்காமல் இருந்தான் சோழன். இதை அறிந்த வல்லபராயன் சோழனை விரட்டி அடித்தான். சோழன் கடல் மார்க்கமாக தப்பிச் சென்றான். அப்போது அம்மன் சிலையை விட்டுவிட்டு சென்று விட்டான். ஒரு சமயம் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த சிலை அடித்து செல்லப்பட்டது. வெள்ளம் வடிந்ததும் சிலை காணாது மக்கள் புதிய சிலை ஒன்றை நிறுவ தீர்மானித்தர். அதற்குரிய சிற்பியை தேடினர். அரைகுறையாக படித்த சிற்பியிடம் சிலை வடிக்க சொன்னார்கள். அவனும் அரைகுறையாக செய்து முடித்தான். அதை பிரதிஷ்டை செய்ய முற்பட்டனர். கும்பாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் பெரியவர் ஒருவர் அந்த சிலையை பார்த்து, இதனை கோவிலில் வைக்கக்கூடாது, இதில் தேரை உள்ளது என்றார். அவர் பெயர் தம்பான் கம்பர். மக்கள் இவர் கூறியதை கேட்கவில்லை. உடனே அவர் சிலையை ஓரிடத்தில் உளியால் தட்ட அங்கிருந்து தேரை வெளிவந்தது. மக்கள் என்ன செய்வதென குழம்பினர். அப்போது அவர், இந்த ஆறு வடக்கு நோக்கியிருந்து தெற்கு நோக்கி ஓடுமிடத்தில் அம்மன் சிலை பூமியில் புதைந்துள்ளது, அதுவே சோழன் வழிபட்ட அம்மன் சிலை, அதை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு கூறினார். அவ்வாறே செய்து ஆலயம் எழுப்பினர். அம்மனுக்கு தம்பான் கண்ட அம்மன் என்று பெயர் சூட்டினர். அது மருவி தற்போது தம்பிராட்டி அம்மன் என வழங்கப்படுகிறது. பின்னர் ஆலயம் விரிவுபடுத்தப்பட்டது. வடக்கு நோக்கிய ஆலயம் மகாமண்டபம் வழியே உள்ளே செல்லலாம். அங்கு மேற்கு நோக்கி மாடசுவாமி சன்னதி உள்ளது. அதை எடுத்து மணிமண்டபம். வாயிலில் இரு பக்கம் திண்ணைகள் உள்ளன. சின்னத்தம்பி, இசக்கியம்மன், கொம்பு மாடன், மாடத்தி, கருப்புசாமி, பிரம்மசக்தி சன்னதிகள் பிரகாரத்திலே உள்ளன. அர்த்த மண்டபத்தில் வலப்பக்கம் விநாயகர், நாகர் உள்ளனர். இடப்பக்கம் சுடலை, பேச்சி, பைரவர் சன்னதிகள் உள்ளன. கருவறையில் மகிஷாசுர மர்த்தினி வடிவில் இரு கால்களை மடக்கி கையில் சூலாயுதம் ஏந்தி தம்பிராட்டியம்மன் காட்சி தருகிறார். விரித்த சடை, ஆயுதம் தாங்கிய 8 கரங்கள், அபயஹஸ்தம், செவ்வாடை உடுத்தி அசுரனை காலடியில் கொண்டு அருள் பாலிக்கிறாள் தம்பிராட்டி அம்மன். சித்திரை மாதம் கடைசி செவ்வாய் 12 நாள் தொடங்கி திருவிழா நடைபெறும். நவராத்திரி 10 நாள் விழா. ஆடிவள்ளி, தைவள்ளி போன்றவை விழா நாட்கள். காணாமல் போன பொருள்கள் பற்றி அம்மனிடம் முறையீடு செய்தால் அவை நிச்சய திரும்பி கிடைக்கும். நல்லெனை எல்லாம் அருளும் வல்ல நாடு ஸ்ரீ தம்பிராட்டி அம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, போத்தி செதில், மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி செதில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: நேரம் 7:38 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

நேரம் 7:43 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று மதுரை மாநகரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய விஷயங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நேற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் குடியேற்றம் வந்து ஆரம்பிச்சிருக்கு, ஆடி குடியேற்றம். இன்னைக்கு ஆடி முளைக்கொட்டு திருவிழா 2வது நாள் மீனாட்சி அம்மன் கோவில் நடக்க இருக்குது. ஆடி வீதிகளில் இன்று 7 மணிக்கு அரசு பொருட்காட்சி 33வது நாள் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தமுக்கு மைதானத்தில் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு மாலை 4 மணிலிருந்து நடக்குது. சர்வசமய அமைதி பிரார்த்தனை செப்சிரா சேவாலயம் மாணவர்களிடத்தில் செனாய் நகரில் இன்று மாலை 6 மணிக்கு நடக்க இருக்குது. ஆன்மீக இலக்கிய பொழிவு, தலைப்பு வந்து திருக்குறள், பேசுபவர் பா சந்தானம், மதுரை திருவள்ளுவர் கழகம் வடக்காடி வீதியில் இன்றிரவு 7 மணிக்கு நடக்க இருக்குது. பண்பாட்டு இலக்கிய நிகழ்வு, தலைப்பு திருமந்திரம், பேசுபவர் திருமாவளவன், திருவள்ளுவர் மன்றம், சக்தி வேலம்மாள் நகர், இன்று மாலை 5 மணிக்கு நடக்க இருக்குது. மரச்சிற்ப பொருட்கள் கண்காட்சி 14வது நாளாக இன்றைக்கு பூம்புகார் விற்பனை நிலையம் சிட்கோ தொழிற்பேட்டை வளாகம் மேலூர் சாலையில் இன்று காலை 10 மணிக்கு நடக்க இருக்குது. 95வது ஆண்டு உற்சவ விழா, பாலாபிஷேகம், உச்சினி மாகாளியம்மன் கோவில் புட்டுத்தோப்பு சாலை பொன்னகரத்தில் இன்று காலை 7 மணிக்கு நடக்கிறது. இவையாவும் இன்று நம் நகரில் நடக்க இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

வளைஞ்சி வளவில் தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னடா

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது.

0: மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள் நிகழ்ச்சி.

0: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. இன்னைக்கு ஃபுல்லாக காலையில் கேட்ட இந்த மெலடி பூக்களோட வாசம் இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி உங்கள் மனசை லேசாக வச்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சுவையான பிரேக்ஃபாஸ்ட் உபயோகி பூக்கள் நிகழ்ச்சி இதோட நிறைவடைகிறது. இது தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சலாக.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ₹900,000,000,000 அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக துறைக்கான அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது

பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுடைய விருப்ப கானங்களாக. இன்றைக்கி ராமநாதபுரம், பரமக்குடி, கீழக்கரை, ராமேஸ்வரம், முதுகுளத்தூர் என ராமநாதபுரம் மாவட்டத்திற்குரிய மூளை முடுக்கெல்லாம் இருக்கிற நம்ம நேயர்களுடைய ஃபோன் காலுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். இப்போ நம்ம ஸ்டுடியோ லைன் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையினுடைய முன்னணிப்போடு 2530170 மற்றும் 2530171 என்ற எண்களில். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நேயர்களுடைய விருப்பத்திற்காக.

0: வருகை தாருங்கள் ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: நேரம் 8:08, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையினுடைய முன்னணிப்போடு 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களில் நிகழ்ச்சியில முதலாவதாக பேச காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். சூப்பரா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: அனைத்து
3: நேர்களுக்காகவும் ஒழிக்கிறது பாடல் சிறை திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷவாணியில் பாட்டு விரும்ப நிகழ்ச்சி இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கான விருப்பத்திற்காக.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோ.

0: அடிப்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
4: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
5: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
6: நேரம் காலை 8:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. இன்று பாட்டு விரும்ப நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுடைய விருப்பத்திற்காக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கிருந்து வராங்க பார்க்கலாம். வருக, வணக்கம்.
7: ராமநாதபுரம்
6: முருகனையா, சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
7: குமுக்கி படத்துல இருந்து ஐயோ ஆனந்தமே அந்த பாட்டு கொடுத்துருக்கோம்.
6: ஆனந்தமான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி ஐயா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று பகல் 12 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று பகல் 12 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நேரம் 8:21 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இது பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுடைய விருப்பத்திற்காக. தொடர்ந்து அடுத்த நேர் யாருங்க வராங்கன்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க? என்ன பாடல் கேட்கலாம்?
1: எல்லாருக்கும்
0: பிடித்த பண்பலை பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: 8:26 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ராமநாதபுரம் மாவட்ட மக்களுடைய ரசனைக்கு இன்னைக்கு ஆகாஷவாணியின் அதிரடி பரிசாக இன்றைய பாட்டு வேணுமா. தொடர்ந்து அடுத்த நேர் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையினுடைய முன்னணிப்போடு, 25:30 மற்றும் 25:30 என்ற எண்களில் தொடர்ந்து பேச காத்திருக்கும் நேயர்வர்கள் வணக்கம்.
1: வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளமுடன். பேசுறீங்க? வணக்கம்மா. நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: தங்க மீன்கள் போடுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ஆனந்த யாழை மீட்டியாச்சு. தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கிருந்து வராங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வெங்கடா.
0: உங்க பேர் தெளிவா சொல்லுங்க இன்னொரு தடவை.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வெங்கடாசரபதி.
0: வெங்கடாசரபதி ஐயா சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
1: விஸ்வாசம் திரைப்படத்துல இருந்து
0: பாடல் ஒலிக்குது. கேட்டு அனைவருக்காகவும் ஒலிக்க இருக்கின்றது பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

பங்காளி வா, இனி ஆட்டம் தான் எப்போது ஒட்டி ஒட்டி மங்காத்தா கட்ட போல இந்த வட்டாரம் நம் கையில் புடி புடி.

0: மதுரை தனவாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்திற்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. இன்னைக்கு பாட்டு வினுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுடைய விருப்பத்திற்காக. இது பாடல் அடுத்து யார் கேட்க வராங்கன்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம். இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சொல்றது யாருங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கொல்லங்குளம் FM சதீஷ்குமார்.
1: சதீஷ்குமார் சார், நீங்க நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
2: விடுதலை படத்திலிருந்து வழி நடக்க காட்டு.
1: ஓகே, பாடல் கேட்கலாம். நன்றி.

0: உழைப்பும் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவருடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கனவும் கடின உழைப்பும். நேரம் 8:43 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு விமான நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த நேரம் யாருங்க வராங்க பார்க்கலாம். வருக வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? என்னைப்பு இருக்கீங்கம்மா, பேசலாம் நீங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லோருடைய கிராமத்திலிருந்து பேசுறேன்.
0: உங்க பெயர்?
1: ஸ்ரீசாந்த்.
0: ஸ்ரீசாந்த், ஓகே. ஸ்ரீசாந்த், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்
1: இன்னைக்கு? எஸ் ஜானகியம்மா நினைவாக செந்தூர பூவை பாட்டு போட முடியுமா?
0: கண்டிப்பா, இன்னொரு நாள் நாங்கள் பிளே பண்றோம் இடையிலே நிகழ்ச்சி கேள்வி. இன்னைக்கு சூப்பரான உங்களுக்கான ஒரு பாடல் கேட்கலாம், பண்பலை பாடலாம், விருப்ப பாடலாம் கேட்டு ரசிக்கலாம், புது பாடல். ஓகேவா? நன்றி.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இதுவரை இணைந்திருந்தோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுடைய விருப்பமானங்களை தான் நம்ம கிட்ட ரசித்தோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நான் பிரகாஷ்ராஜ்.

வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

0: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் காலை 8:50.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா புதுசு புதுசாக தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரும்பொழுது வெளிச்சம், போகும்பொழுது இருட்டு. அது சரி, உண்மையான விடியல் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. விடியல் நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த நேரம்? இதே கேள்வியை ஒரு துறவி வந்து தன்கிட்ட இருந்த சீடர்களை பார்த்து கேட்டாராம். சீடர்களே, விடியல் நேரம்னு சொல்கிறோமே, அது எந்த நேரம் அப்படின்னு உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சீடர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சீடர் எழுந்திருச்சார். நான் சொல்கிறேன்னார், சொல்லுன்னார். தொலைவில் வரக்கூடிய ஒரு மிருகம் ஆடா அல்லது மாடா அப்படின்னு இனம் கண்டுகொள்ளுகிற நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அதாவது இருட்டில் ரொம்ப தூரத்தில் ஒரு மிருகம் வந்துக்கிட்டு இருக்கு, உத்து பார்க்குறோம், வர்றது ஆடா மாடா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா விடிய ஆரம்பிச்சுட்டுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் விடியல் நேரம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் அது சரியான பதில் இல்லை. விடியல் நேரம்ங்கிறது அது இல்லை அப்படின்னார் அந்த துறவி. பேசாமல் அவர் உட்காந்துட்டார். அப்புறம் இன்னொரு சீடர் எழுந்திருச்சார். நான் சொல்கிறேன்னார், சொல்லுன்னார் துறவி. தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, அதை உத்து பார்க்குறோம், அது ஆலமரமா அல்லது அரச மரமா அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னார். அவர் மாடா ஆடான்னு தெரிகிற நேரம்னு சொன்னார். இவர் மரம் வந்து அரச மரமாக ஆலமரமானு வித்தியாசம் தெரிஞ்சுட்டுதுன்னா பொழுது விடிஞ்சுட்டுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது மாதிரி இவர் சொல்கிறார். துறவி பார்த்தார், இதுவும் சரியான பதில் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எந்த சீடரும் எழுந்திருக்கல. எதுக்கான அவசியமாக சொல்லி அது சரியான பதில் இல்லைன்னு அவர் சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய அசட்டுத்தனம் தான் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பேசாமல் இருந்துட்டாங்க. சுவாமி, நீங்களே சரியான பதிலை சொல்லிவிடுங்க, உண்மையிலேயே விடியல் நேரம்ங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த துறவி பதில் சொன்னார், நம்முடைய உதவியை நாடி வருகிற ஒரு ஆண் நம்முடைய சகோதரன் அப்படின்னும், அது மாதிரியே வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி அப்படின்னும் நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த துறவி. அதாவது ஒருத்தரை பார்க்குறோம், நம்மக்கிட்ட உதவி கேட்டு வராங்க அப்படி

0: வர்றவர் ஒன்று நம்முடைய சகோதரனாக நமக்கு தெரியணும், இல்லைன்னா நம்முடைய சகோதரியாக தெரியணும். அப்படி நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையான விடியல் நேரம் அதுதான் அப்படிங்கிறது துறவியோட விளக்கம். ஆக அவர் சொல்கிற அந்த விடியல் வந்து வெளியில் இல்லை, உள்ள இருக்கு. இந்த பெரியவர் சொல்கிற அடிப்படையில் யோசிச்சு பார்த்தா இன்னமும் நமக்கு விடிவு காலம், விடியல் நேரம் வந்ததாக தெரியலையே. தினமும் பேப்பரை பாருங்களேன், அடுத்தவங்களை வந்து சகோதரியாகவும் சகோதரனாகவும் நினைக்கிற சகோதரர்களை அந்த காலத்தில் பார்க்க முடியுது. அடித்து விரட்டுறதும் நீ வேறு நான் வேறுங்கிற நினப்பும் தானே இப்போ அதிகமாக போயிட்டுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ விடியல் நேரம் வந்துட்டுது அப்படின்னுலாம் சொல்கிறது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது இல்லையா? அதான் இந்த வருஷ பிறப்புகள்லாம் சில பேர் நல்ல விடியல் இது, இது மாதிரி பொழுது விடியணும் அப்படின்னு புத்தாண்டு வாழ்த்துலாம் அனுப்புறது உண்டு. அதான் ஒரு வருஷ பிறப்பு அன்றைக்கு ஒருத்தர் வாழ்த்து அனுப்புனாராம், வாழ்த்து அனுப்புனனே அது வந்து சேர்ந்துதான்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இவர் உடனே ஓ கிடச்சிட்டுதே, நானும் நன்றி கார்டு அனுப்புனேனே அதுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குமேன்னாராம். ஏன் சார் போய் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்தே அனுப்பலை, சும்மா சொல்லி பார்த்தேன், உடனே அது கிடச்சிதுன்னு அடித்து விட்றீங்களே அப்படின்னாராம் அவர். அதுக்கு இவர் சொல்லியிருக்கார், ஏங்க நீங்கள் அனுப்புனதாக நீங்கள் போய் சொல்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ அது கிடைச்சதாக நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னாராம் இவர். இவங்களுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் வர்றது, விடியல் நேரம் வர்றது?
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 கேட்கலாம் திரைசை.

செய்திச் சுருக்கம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ராதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, நிறைய பேர் அப்பாடா ஒரு வழியா வீக்கெண்ட் வந்தாச்சு அப்படின்ற சந்தோஷத்துல உங்களோட அன்றாட வேலைகளை பார்க்க தொடங்கியிருப்பீங்க. அப்படி இருக்க உங்களோட காலை பொழுத இன்னும் உற்சாகமா மாத்த குட்டி குட்டி தகவல்கள் மற்றும் பீட்டான சாங்ஸோட காற்றலைகளில் இனி கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில டாக்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் சிவகார்த்திகேயன் வரிகளில் ஒரு பாடல் கேட்டு தொடங்கலாம் நேர்களே.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் வேட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில எப்பவுமே ஒரு பிரதம மந்திரி நலத்திட்டம் பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த திட்டம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வானிலை இயக்கம் திட்டம், அதாவது மிஷன் மௌசம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த திட்டம் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா, 2026 இந்தியாவோட வானிலை மற்றும் காலநிலை முன்னறிவிப்பை மேம்படுத்ததான். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்தியாவை வானிலைக்கு தயாரான மற்றும் காலநிலைக்கு ஏற்ப அறிவார்ந்த நாடாக மாற்றுவதுதான். அது மட்டும் இல்லாம நாட்டோட வானிலை மற்றும் காலநிலை கண்காணிப்பு, புரிதல், முன்கணிப்புன்னு எல்லாவற்றையும் மேம்படுத்தி மக்களுக்கு துல்லியமான மற்றும் சரியான இடத்துல சேவைகளை தரதுக்காகத்தான்.

9:13 ஆயிற்று. டிரைவ் டைம் மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. July 17 இன்றைய நாளோட சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. இன்றைய நாள தட்சிணாயனத்தின் தொடக்க நாள்னு சொல்றாங்க. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி டிராவல் பண்ற ஸ்டார்ட் பண்றது தான் இப்படி சொல்றாங்க. அடுத்து வரக்கூடிய 6 ஆன்மீக மாசத்தோட தொடக்கமாகவும் இந்த நாள் தாங்க கருதப்படுது. கேட்ட இந்த தகவலோட அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம். அனிருத் ரவிச்சந்தர் இசையில் டான் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் நினைவிற்கு தினந்தோறும் காலை 11:02 காற்றாலைகளில் வளம் வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு கனவும் கடின உழைப்பும். பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு கனவும் கடின உழைப்பும்.
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ளை வேற ஏதோ சொல்லுதுன்னு
1: நினைக்கிறேன்டா.

0: Swagoosh, I'm the guy to a poo.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
0: ஆமாங்க.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. ஜூலை 17 வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குங்க, அதுதான் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே. இந்த நாளை எதனால இப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, 1998 இதே நாள்ல தான் ரோம் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அண்ட் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டே நிறுவப்பட்டிருக்கு. இந்த நாளோட நோக்கம் என்னன்னா, மிக கொடூரமான குற்றங்களுக்கும் நீதி கிடைக்கும்

அப்படின்றத உறுதி செய்யவும் நீதியோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்காகவும் தாங்க கேட்ட இந்த தகவலோட அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில்.

மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவம்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் வேட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. அடுத்ததான் நிகழ்ச்சியில ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்போமானீர்களே. அண்டார்டிகான்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்னமோ, சுற்றி பார்த்தா வெள்ளையாக இருக்கும், பனி கட்டி இருக்கும், ஐஸ் கட்டி இருக்கும் தாங்க இருக்கணும் தானே. ஆனால் ஆக்சுவலி ஒரு 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்டார்டிகாவும் ரெயின் ஃபாரஸ்டாக இருந்திருக்காங்க. அண்டார்டிகாவில் மரம் செடி கொடிகள் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் ரீசெண்டாக நடத்தின ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு. கேட்ட அந்த தகவலோட அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம், தேவி திரைப்படத்திலிருந்து.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்திற்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமுள்ள நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம டிராவல் பண்ற வண்டிகள் மூலமா மட்டும் இல்லைங்க, கால்நடைகள் மூலமா கூட ஏர் பொல்யூஷன் வருமா. மாடுகள் மற்றும் அது போன்ற கால்நடைகள் வந்து எப்படி ஏர் பொல்யூஷனுக்கு காரணமா அமையுதுன்னா, பசுக்கள் தன்னோட கழிவுகளில் வந்து மீத்தைன் மற்றும் அமோனியா போன்ற கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த கேஸ்லாம் காற்றில் கலக்கும்போது அது ஏர் பொல்யூஷனுக்கு காரணமாக அமையுது. நிகழ்ச்சியில் கேட்ட இந்த தகவலோட அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.0.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்கா நிறமலை கேட்டுதான் இணைந்திருக்கோம் நேயர்களே. நிகழ்ச்சியில அடுத்ததா இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் கேட்கலாம். அடல்ட்ஸான நம்மளை விட குழந்தைகளுக்கு அதிகமான போன்ஸ் இருக்குமாங்க. அடல்ட்ஸோட ஸ்கெலிட்டன்ல சரியா 206 எலும்புகள் தான் இருக்கும், ஆனா குழந்தைகளுக்கு 275-300 எலும்புகள் வரை இருக்குமா. இது எதனால அப்படின்னா, குழந்தைகள் பாதுகாப்பா பிறக்கிறதுக்காகத்தான். என்னதான் 275-300 எலும்புகள் இருந்தாலும் அவங்க வளர வளர எலும்புகள் எல்லாம் இணைந்து அதே 206 எலும்புகளாக மாறிடுமா. கேட்ட இந்த சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம். மீசை முறுக்கு திரைப்படத்திலிருந்து.

பாதி வச்சு நம்ம நம்பிக்கையில் ஆனா மீதி வச்சு நம்ம நண்பர்கள் கையில் அவர்கள் கையில்.

0: மாற்றுமை கொண்டே.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: நேரம் 9:53, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம், 12000 திரைப்படத்திலிருந்து.

0: இன்று பகல் 12 மணிக்கு ஆலய தரிசனம்.
1: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை.
0: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று பகல் 12 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நினைவு பெறுகிறது. ட்ரை டம்பேட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். ஜின் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000,000,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மூத்த பிரதிநிதிகள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கிராமங்களில் சுற்றித் திரியும் சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விரட்ட சென்சார் மூலம் சைரன் ஒலி எழுப்பும் கருவியை பொருத்தி வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சில நேரங்களில் நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு இருக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்களுடைய ஞாபகம் சட்டுன்னு வந்து போகும். அட, இந்த பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அவங்களும் அதே பாட்டை எங்கேயோ ஒரு இடத்துல ரசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். வார்த்தையால் சொல்ல முடியாத அன்பை ரசனையால் பகிர்ந்துக்கிற ஒரு அழகான மேஜிக் தான் இசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச, கண்டிப்பாக அதே நேரத்தில் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்க போகிற அழகான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம் இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில். உங்களோடு நான் பிரகாஷ்ராஜ்.

0: இப்போ நான் ஒளிபரப்ப போற எல்லா பாட்டுமே பிடிச்ச அதே பாட்டு
1: நோய்க்கு மருந்து
0: கண்டிப்பா. ஏன்னா நல்ல

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: பாடிட்டுருக்கோம். நம் மனசோடு அந்த ரகசிய பக்கத்தை அப்படியே வார்த்தைகளாக மாற்றி இப்போ ஒரு பாடல் கேட்கலாமா?
1: எங்கள் குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உணர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்செல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடித்தா ஏற்று நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இணைந்திருக்கின்றோம். இது என் விருப்பம். சில நேரங்களில் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் நமக்கு மட்டும் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஏன் இத்தனை சோதனைகள் அப்படின்னு நம்மளே நம்மளே கேட்போம். ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாருடைய முகமுடியும் கழட்டி பார்த்தா தெரியும், இங்கே எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு ஏக்கம், ஒரு தனிமை, ஒரு கண்ணீர் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதையெல்லாம் கடந்து என் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலம் வரும், என் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ஒரு சின்ன நம்பிக்கை பொறிதான் மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம எல்லாரும்

உண்மைதான் நேர்களே, அவரவர் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தாலும் சில பழைய நினைவுகள் நம்மளை மனசை விட்டு என்றைக்குமே மாறாதுங்க. இப்போ ஆஃபீஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் மாடி உட்காந்துருக்கலாம், இல்லை வீட்டில் சமையலில் பிஸியாக வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா அந்த பழைய ஸ்கூல் அந்த டேஸ், ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்து அடித்த லூட்டி, இந்த சைக்கிள் கேரியரில் உட்காந்து போன அந்த ஞாபகம் நினச்சாலே நெஞ்சுக்குள்ளே ஒரு சுகமான பாரம் வந்து உட்காரும். இப்போ நம்ம எல்லாரையும் அந்த பழைய பொற்காலத்துக்கு கூட்டிகிட்டு போக ஒரு எவர்கிரீன் பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. சூப்பரான ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது உங்களுக்காக ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலேருந்து.

நிறைய ஞாபகங்கள் உங்களுக்கும் வந்துட்டு போயிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நவீன காதல் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்க்காமலே அவங்க எழுதுகிற எழுத்தை வச்சு அவங்க குணத்தை ரசித்து பேனா மையோட இந்த வாசனையில் காதலை சுவாசித்த ஒரு காலம் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஆழமான காதலை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர பாட்டு தான் அடுத்த பாட்டு. அதுவும் என்னுடைய விருப்ப பாடல் தான். இயக்குனர் சேரனுடைய இயக்கத்தில் மெலடிக்கிங் வித்யாசாகருடைய இசையில் கேட்கும்போதே மனசெல்லாம் ஏதோ இனம் புரியாத ஒரு ஃபீல் கொடுக்குற பொக்கிஷமான பாடல் தான் இப்போ கேட்க போகிறோம்.

வாழ்க்கையில் சில நேரங்களில் ரொம்ப டல்லாக ஏதோ ஒரு கவலையில் ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இருந்து இந்த உலகத்தை சுற்றி பார்த்தா நம்ம ரசிக்கிறதுக்கு இங்கே எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. காலையில் சூரிய வெளிச்சம், மரத்தில் கத்துற குருவிகள், ரோட்டோரத்தில் பூத்துருக்க சின்ன பூ, இப்படி சந்தோஷங்கிறது நம்ம தேடுற பெரிய விஷயங்கள் இல்லை, நமக்கு பக்கத்துலேயே குட்டி கிடக்கு. கவலைகள் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை பாசிட்டிவாக கொண்டாட வைக்கிறது ஒரு பாட்டு வேணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு நிகழ்ச்சி நிறைவாக இதோ

0: நேர்களே, இதுவரை விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம் பகுதியில எனக்கு பிடித்த பாடல்கள் உங்களுக்கும் கண்டிப்பா பிடிச்சமான பாடல்களா கேட்டு ரசிச்சு முடிச்சோம். இன்னைக்கு நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷவாணி, சின்னச்சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.
1: ஆகாஷ்வாணி இசை தூர

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். ஒரு தோட்டத்துக்கு எப்படி பூக்கள் அழகோ அதே மாதிரி தாங்க ஒரு திரைப்படத்திற்கு கதையும் பாடல்களும். அப்படி ஒரு திரைப்படத்திற்கு சிறப்பா அமைகிற எல்லா பாடல்களையும் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு 1986 மணிரத்னம் இயக்கத்துல இளையராஜா இசையில வாலி வரிகள்ல வெளிவந்த மௌனராகம் திரைப்படத்தோட பாடல்கள் தான் கேட்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஒலிக்க இருக்கும் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒரு பட பாடல்கள் கேட்டுதான் இணைந்திருக்கும் நேயர்களே. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கும் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

நேயர்களின் நினைவிற்கு, தினந்தோறும் காலை 11:02 காற்றலைகளில் வலம் வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு கனவும் கடின உழைப்பும். பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் பரிமலா தேவி அவர்கள். திரைப்படத்தோட பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில. இது ஆகாஷ்வாணி FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இசைக்க இருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று பகல் 12 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை.
1: கேட்க தவறாதீர்கள், நிகழ்ச்சி இன்று பகல் 12 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: 10:47 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மௌனராகம் திரைப்படத்தோட பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில்
1: அடுத்த பாடலாக கேட்கலாம் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: போயிருக்கலாம்.
1: அடிப்படையா
2: பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேளை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கோம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க.

0: ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்சர்சைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
1: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க.
2: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
3: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
2: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
3: நானும் நீயும் சேர்ந்து தான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல்கள். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
6: அடைவதற்கும் பசுமை போக்குவரத்து மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கும் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டுக்குள் 900,000,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டின் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,121,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தியாகிகள் ஆர்யா என்கிற பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரது பண்புகளை உயரிய வாழ்க்கை நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட உயரிய சமுதாயத்தை உருவாக்கும் என தியாகிகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தடையின்றி நடப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
7: ஆகாஷ்வாணி.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கனவும் கடின உழைப்பும் என்ற தலைப்பில் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவர்களுடனான நேர்முகம் நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள்.

நேயர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லும்போது கடின உழைப்பு அதற்கான வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேரை நாம் சந்திச்சிருக்கோம். அதுவும் ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிராமத்திலிருந்து வந்து இப்போ நிறைய சாதனைகளை தனக்குள்ளே வச்சிட்ருக்க ஒருத்தவங்களை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம்.

0: ஆமாங்க, ரேணுகா செந்தில்வேல் அவர்கள் தான் இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும், இந்த வாய்ப்புகளை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதற்கான வெற்றி படிக்கட்டுகளையும் நாங்கள் எடுத்துகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு, நேரம், காலம் இது எல்லாமே ஒன்றா சேரும்போது தான் அதற்கான வெற்றி அப்படின்ற ஒரு திறவுகோள் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து இன்னைக்கு சோதனைகளை சாதனையாக்கி இன்னைக்கு பெண் தொழில் முனைவோரா நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை

0: சொல்லும்போதே ரொம்ப இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அழகிய கிராமம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேகமலைக்கான அந்த அடிவார பகுதியில் இந்த கிராமம் அமைந்திருக்கு. இயற்கை எழில் சூழ்றது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்கள் அதிகம் நிறைந்தது. அதே மாதிரி விவசாய பொருட்களுக்கான உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது ஜூஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லும்போது பழரசம் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி அந்த பழங்களுக்கான ஒரு மதிப்பு கூற்ற ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா பழங்களை வந்து நம்ம நேரடியாக விற்பனைக்கு கொண்டு போகிறத விட அதை வந்து மதிப்பு கூட்டி அதாவது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அதற்கான தேவைகள் அதிகமாகும், அதே சமயம் நமக்கான லாபமும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த முக்கியமாக வந்து ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து செஞ்சிட்ருக்கீங்க. எப்படி இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வர ஆரம்பிச்சது?
1: அது ஆரம்பத்தில் ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க மேடம். நம்ம இதை சாதாரணமாக போகிறோம் வாரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஏதாச்சும் நமக்குன்னு ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். எடுத்த உடனே எதுவுமே நமக்கு கை கொடுக்கறது இல்லை பார்த்தீங்களா. அதே மாதிரி இது நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிஸ்னஸ் பண்ணி பார்த்துட்டோம். எங்களுக்கு எதுவும் அவ்வளோவா செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஃப்ளேவரில் தான் ஆரம்பித்தோம். அது ஒன்று சொல்லுவாங்கள்ல படிப்படியாக முன்னேறோன்னா அது எங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணதான் இது. ஒரு 2 கிலோ சர்க்கரை வாங்கி ஒரு சின்ன மிஷின் வாங்கி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரதமரோட பிஎம்இஜிபி ஸ்கீமில் லோன் எடுத்து நம்ம தனியாக ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1-2 ஆச்சு. அதுக்கப்புறம் பால் அதுலேயே பால் ப்ராடக்ட்ஸாக பண்ணுவோம், பாதாம் பால், ரோஸ் மில்க் அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது இன்னும் 2 மிஷின் எடுத்தோம். அதை பண்ணிட்டு சரி எல்லாருமா தான் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போது கூல்ட்ரிங்க்ஸுங்கிறது ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது, நிறைய கம்பெனிகள் இருக்குது. நம்ம எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி நமக்கு எங்கள் ஊரில் வந்து சின்னமனூரில் அதிகமாக வெத்தலை விளையுங்க மேடம். தேனி டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு ஊரில் வடுகப்பட்டிகளையுமேவும் அதிகமாக வெத்தலை வந்து அதிகமாக விளையும். சரி நம்ம அதையே மதிப்பு கூட்டல் பொருளாக ஏதாச்சும் ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையே ஜூஸாக ரெடி பண்ணோங்க மேடம். வெத்தலையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. நார்மலாக நல்லா சின்ன பொண்ணு சின்ன வயசுல இருந்தே எனக்கு வெத்தலையே தான் அதிகமாக ஒரு மருத்துவமும் அதிகமாக நான் பழகியிருக்கிறேன். அதையே நம்ம ஏன் ஜூஸாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெத்தலையில் ஜூஸாக ரெடி பண்ணி இப்போ தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க மேடம்.
0: அதாவது ஜூஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எதிர்பார்க்கறது பழங்களிலிருந்து தான் வந்து அதிகளவு நம்ம இந்த ஜூஸ் உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வெத்தலை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு புது விஷயமாக இருக்குது. எப்படி இந்த அதாவது மொதல் வந்து வெத்தலை அப்படின்றது வந்து அதிகமாக வந்து விருந்துகள்லையும் இல்லை அசைவ உணவு சாப்பிடும்போது ஒரு ஜீரணத்துக்காகவோ செரிமானத்துக்காகவோ தான் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து இல்லை இப்படி ஒரு மதிப்பு கூட்டுற விஷயத்தை செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு எண்ணம் எப்படி உதயமானது?
1: இல்லை நாங்கள் ஃப்ளேவரில் பண்ணிகிட்டே இருந்தோங்க மேடம். கேவிகேலேருந்து ரம்யா மேடம் ஒருத்தவங்க இருந்தாங்க கேவிகேலேருந்து. அவங்க வந்தவங்க தான் சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி எல்லோரும் பண்ணுற மாதிரி ஃப்ளேவரில் பண்ணாமல் நீங்கள் ஏன் இந்த நம்ம ஊரில் விளையிற வெத்தலை இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதான். அவங்க சொன்னதை நாங்கள் வந்து ஒரு நடைமுறைப்படுத்தி அதை ரெடி பண்ணோம் அப்படின்னா ரெடி பண்ணி கொண்டு போய் காமிச்சோம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அது என்னமோ சொல்லுவாங்க ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு பின்னாடி ஒரு 200 ஆண்டர்பிரினர் இருக்கிறாங்க. என்ன மாதிரி நிறைய பெண் தொழில் முனைவர்களை உருவாக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க. கொண்டு போய் கொடுத்ததில் கொடுத்து காமிச்சோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நாங்கள் கவர்னர் ப்ரோக்ராம் எம்பி எம்எல்ஏ அவங்க வந்தப்பெல்லாம் ப்ரோக்ராம் கேவிகேயில் வந்து ஸ்டால் போட்டோம். ஸ்டால் போடுறப்ப எல்லா பொருட்களை விட அந்த வெத்தலை வந்து அதிகமான எங்களுக்கு வந்து விற்பனை ஆயிடுச்சு. அப்போ அதை வச்சு பார்க்குறப்ப இன்னும் நம்ம நல்லா ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நாங்கள் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் லோன் பண்ணோம், லோன் வாங்கினோம். அங்கே போய் கேட்டோன்னே கேவிகேலேருந்து எங்களுக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களே ஒரு வந்து மல்டி பர்பஸ் மிஷின் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இப்போ ஃபுல்லாகவேவும் 10 ரூபா பாட்டில் கோலி சோடா அந்த மாதிரி இதில் போட ஆரம்பிச்சிட்டோம் மேடம்.
0: அதாவது வெத்தலை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து அதை நேரடியாக பயன்படுத்தி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் மதிப்பு கூட்டலாம், இந்த மாதிரி வந்து ஜூஸ் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ ஆர்வம் மட்டுமே பத்தாது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆர்வம் மட்டுமே இருக்காது. அந்த ஆர்வத்தையும் தாண்டி அது செய்வதற்கான முதலீடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே சமயம் அதற்கான எல்லா தயாரிப்பு உத்திகளையும் நம்ம செய்யணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பணம் மட்டுமே முதலீடு கிடையாது. பணத்தை தாண்டி அதற்கான ஸ்கில் வேணும், அதற்கான பயிற்சிகள் வேணும், அதற்கான நேரம் காலம் எல்லாமே நமக்கு கூடி வரும்போது தான் அது வந்து ஒரு தொழிலாக உருவாகும். அந்த தொழிலை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு வந்து குடும்பத்தோட சுமூக எல்லா இதுவும் வேணும். அப்படின்னும் போது எப்படி இதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்துனீங்க?
1: நாங்கள் ஏற்கனவே அந்த மார்க்கெட்டிங் இதில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொண்டு போய் ஒப்படை

0: இது பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியலைங்க மேடம். சேர்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மற்றபடி அந்த எங்களுக்கு லோனு இந்த இதுக்கு வந்து நான் கேவிக்கையிலேருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. மிஷினரி எல்லாத்துக்குமே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க மேடம்.
1: பரவாயில்ல. அதாவது கேவிகே அப்படின்னு சொல்கிறது வேளாண் அறிவியல் நிலையம். இந்த வேளாண் அறிவியல் நிலையம் வந்து தேனியில் இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் நிறைய பயிற்சிகளை எடுத்திருக்கீங்க. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதை தவிர்த்து நீங்கள் வந்து நிறைய அந்த பால் சார்ந்த பொருட்களும் உற்பத்தி செய்துட்ருக்கீங்க அப்படின்னு. அதில் என்னென்ன மதிப்பு கூட்டி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க?
0: அதில் பாதாம் பால், ரோஸ் மில்க்கு, சாக்லேட்டு, மல்கோவா மில்க்குன்னு சொல்லிட்டு நாலு வெரைட்டியாக பண்ணிகிட்ருக்கோங்க மேடம்.
1: அதாவது எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த இயற்கை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போலாம் பார்த்தோம்னா நிறைய வந்து வேதிப்பொருட்களாக இருக்கட்டும், இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிற கூட அந்த ரசாயனங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் தவிர்த்து எந்த வகையில் உங்களோட ப்ராடக்டை இயற்கை வழியில் நீங்கள் கொண்டு செல்கிறீங்க?
0: இல்லை, வெத்தலை வந்து இயற்கையாகவே ஆன்டிபயோட்டிக்னு தான் சொல்லுவாங்க மேடம். அதுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக வந்து அது கெட்டு போகாது. அதோடு நம்ம இன்னும் ப்ரெசர்வேட்டிவ்க்கு அதுக்கு தேவையே இல்லைங்க மேடம். அதோட நிறம் மாறுமே தவிர அது வந்து கெடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது இன்னும் நாளாக நாளாக அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அதிகமாகிட்டே தான் போகும். அதுக்கு வந்து அதிகமாக நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ் போடுறதில்லை. இன்னொன்று, அந்த டேஸ்ட்டுமே நமக்கு நாளாக ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர டேஸ்ட்டு குறைய வாய்ப்பு, கெட்டுறதுக்கும் வாய்ப்பே இல்லைங்க மேடம்.
1: அதாவது சுவைக்கான உத்தரவாதம் அப்படின்னே சொல்லிட்டீங்க. அதாவது இயற்கை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது அதோட மனமோ குணமோ மாறாமல் கண்டிப்பாக அதை வந்து மக்களுக்கு பயன்படுற வகையில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்திற்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
5: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில கனவும் கடின உழைப்பும் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேர் அவர்களோட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே நம்ம கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா புதுமையான விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. வெத்தலை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து வெத்தலையை அதிகமாக வந்து விருந்துகளில் மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட வெத்தலையை மதிப்பு கூட்டி ஒரு ஜூஸ் தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு புதிய விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நேயர் ஒருத்தரும் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேம்.
6: வணக்கம், சொல்லுங்க
7: மேம். என் பேர் சாந்தி, நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன்.
6: சொல்லுங்க.
7: இப்ப வந்துட்டு எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, வெத்தலையில வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெத்தலைங்கிறது நார்மலாவே வந்து பெரியவங்க போறதா மட்டும்தான் இருக்கும், சிறுவர்கள் யாருமே அதெல்லாம் வந்து போட மாட்டாங்க. ஆனா வெத்தலையில ஜூஸ்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியா. அதை வந்து எப்படி பண்றாங்க, அந்த ப்ராசஸ் வந்து எப்படி அவங்க ஜூஸ் போடுறாங்க அப்படின்ற ப்ராசஸ் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம்.
6: இது வந்து அவங்களோட வியாபார யுக்தி, இருந்தாலும் அவங்க சொல்றாங்க அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுப்போம்.
8: வணக்கம் மேம். வணக்கம். இப்ப வெத்தலைங்கிறது அந்த காலத்துல பெரியவங்கள ஏன் போட்டாங்க அப்படின்னா, ஒரு 40 வயசுக்கு மேல நரம்புகள் வந்து வலுவில்லாம போயிரும் அப்படிங்கிறது, பல்லுகள்லாம் கொஞ்சம் பலவீனமாயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் போட ஆரம்பிக்கிறது. அதோட பாக்கு அந்த மாதிரி போடுறதுனால தான் குழந்தைங்க போடக்கூடாது, பல்லு கரையாகும் அப்படிங்கிறதுனால தான். அதனால் இப்போ குழந்தைங்க அந்த பாக்கோ இதுவோ இல்லாமல் நம்ம வெத்தலையை வந்து சேர்த்துக்கிட்டே வர்றதுனால இப்போ அது ஒன்றும் பாதிப்பெல்லாம் இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஏன் மாசமாக இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா கசாயம்னு போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அதில் வெத்தலை, சோம்பு, சீரகம் மூணு தான் போட்டுட்டு உங்களுக்கு கசாயமே கொடுப்பாங்க. கருவிலிருந்தே வெத்தலை வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். சளியாக இருக்கட்டும், சளிக்கு மிளகோட சேர்த்து கொடுப்பாங்க, அதே வயிறு வலினா உப்போட சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வெத்தலை வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி தான். குழந்தைங்களை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக எந்த பாதிப்பும் இருக்காது. அது நீங்கள் ஜூஸாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் வேண்டாம்.
6: அதாவது நீங்கள் எப்படி அதை ஜூஸாக தயாரிக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க.
8: நம்ம நார்மலாக நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணுற இது பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஃப்ளேவருக்கு பதிலாக நம்ம வெத்தலையில் தயார் பண்ணுறோம், அவ்வளவுதான்.
6: ஓ சரி, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வியாபார யுக்தி அப்படின்றதுனால அதிக அளவில் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுதான் அது முக்கியமான காரணம். ஏன்னா நீ நம்ம வந்து வீட்டில் சும்மா நீங்கள் எப்படி வெத்தலைய ஜூஸ் ஆக்கினாலும் ஒரு சுகரை போட்டுருவாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி இல்லாமல் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. அதனால் பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அவங்க முன்னேற்ற பாதையில் சென்றுட்டுருக்காங்க, அதை பற்றின கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். அதே சமயம் நீங்களும் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா அதற்கான என்னென்ன முயற்சிகளை எடுக்கணும், எங்கே அணுகணும், இதற்கான வியாபார உத்திகள் என்ன, இதை எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
9: இந்திய வானொலிக்கு விராட்டுப்பட்டு பாண்டியராஜன் உட்பகல் வணக்கம்.
6: வணக்கம், சொல்லுங்க.
8: வணக்கம் சார், சொல்லுங்க.
9: வெத்தலையில மூணு ரகம் மெயினா பேசப்படுதுமா,
8: வந்து
9: திருச்சி கொடி வெத்தலை, அடுத்து வந்து நாட்டு வெத்தலை, அடுத்தது கற்பூரவள்ளி வெத்தலை. இந்த கற்பூரவள்ளி வெத்தலைன்றது வந்து சீக்கிரம் நம்ம வளர்ச்சலுக்கு வரும். நாட்டுக்கொடி திருச்சி காட்டிலும் கற்பூரவள்ளி வந்து செலவும் கம்மி. இப்ப நம்ம மதுரையில அடுத்து பாத்தீங்கன்னா இது இங்க சுத்தி உள்ள பகுதியில போறாமே இந்த வெத்தலை கிடைக்கிது. இப்ப நம்மளே வந்து உங்களுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா அனுப்பலாம். இல்ல நம்மளே இது ஒரு உங்க விஷயத்துல வந்து நாங்களும் தலையிட்டு இதுல வாய்ப்பு இருக்கா, இல்ல எந்த வெத்தலை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க? அடுத்து வந்து உங்களுக்கே இது போதுமானதா இருக்கா, இல்ல அடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா அது வளம் பெறுமா அப்படின்றதுதான் தெரிஞ்சு வாய்ப்புக்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கமா.
8: இல்லை வெத்தலையில் கம்மவாறு, சிறுகாமணி, கற்பூரவள்ளி, நாட்டு வெத்தலை அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க சார். அதில் நாங்கள் பர்டிகுலராக ஒரு வெத்தலை

0: யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது சின்னமனூர்லேயே நாங்கள் எங்களுக்கு அதிகமாக விளைச்சல் இருக்குது. எங்களுக்கு தேவைப்படுற வெத்தலை சின்னமனூர்லேயே அதிகமாக கிடைக்கிது. அது போக வடுகப்பட்டியில் வாங்கிக்கிறோம். ஜெயமங்கலத்துலேயும் அதிகமாக விளையுதுங்க மேடம். அங்கேயுமே நாங்கள் வாங்கிக்கிறோம். ஒருவேளை அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் உங்களை கண்டிப்பாக அணுகிறோங்க சார்.
1: அதாவது உங்கள் பகுதியில் இருக்க வெத்தலையோட சிறப்பு அப்படின்னா என்ன?
0: காரம் அதிகமாக இருக்குங்க மேடம். காரம் அதில் நான் நல்ல ஆனால் சைஸ் எல்லாம் அளவாக தான் இருக்கும். நம்ம பெரிய வெத்தலை அது வந்து கற்பூரவல்லி நல்ல பெரிய சைஸில் இருக்கும். நம்ம நாட்டு வெத்தலைன்னு சொல்கிறது வந்து சைஸ் சின்னதாக தான் இருக்கும். அதனால காரசாரமாக இருக்குங்க மேடம்.
1: அதாவது நல்ல காரத்தன்மையோடு இருக்கக்கூடிய தான் இதோட முக்கியமான தன்மை அப்படின்னே சொல்கிறீங்க. இப்போ ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை நம்ம சொன்னீங்க. அதாவது எப்படி நீங்கள் வந்து தயாரிப்புகளை மேற்கொண்டீங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி வந்தது, இது எல்லாமே சொன்னீங்க. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் சவால்கள், தடைகள், இது எல்லாமே இருக்க தான் செய்யும். எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தானோ அதற்கான சவால்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், தடைகள் நிறையா வரதான் செய்யும். இதையெல்லாம் கடந்து எப்படி நீங்கள் வந்து இந்த சாதனையை உண்மையாக்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனீங்க?
0: இதில் தடைகள்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தொழில் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர்ற மிகப்பெரிய சவால்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஒரு எவ்வளோ வேணாலும் தயார் பண்ணிடலாம், அதை கொண்டு போய் எதுவும் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் ஒரு பொருளை சேர்க்கறதுங்கிறது பெரிய விஷயங்க மேடம். ஏன்னா ஏகப்பட்ட கம்பெனி, ஏகப்பட்ட போட்டி நிறைய இருக்குது. அப்போ அதை கொண்டு போய் நாம் சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்ணில் பார்த்த உடனே பளிச்சுண்டு இருக்கணும், குழந்தைகளுக்கு மெயினாக பிடிக்கணும், அவங்க விரும்பி திரும்பவும் கேட்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்கணும், அந்த மாதிரி தான். அதில் வந்து நான் தயார் பண்ணிவிட்டு நாம் கடைகளுக்கு நான் போக முடியாது பார்த்தீங்களா. டிஜிட்டல் இந்த மாதிரினா ஆன்லைனில் வேணால் நம்ம பெண்கள் பண்ணிக்கலாம். வெளியில் கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என் வீட்டுக்கார் ஃபுல்லாக சப்போர்ட்டிங் மேடம். நான் ஃபுல்லாக தயார் பண்ணுறது, அவங்க ஃபுல்லாக மார்க்கெட்டிங்.
1: அதாவது குடும்பத்தோட அந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குடும்பத்தில் எல்லாருமே உறுதுணையாக இருக்காங்க அப்படின்றதையும் சொன்னீங்க. இப்போ நிறைய நீங்கள் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக ஒரு புது விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்கீங்க. இதற்கான ஒரு ஒரு சாதனையோ இல்லை இதற்கான ஒரு உங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும்போது எப்படி இருந்தது?
0: அது ரொம்ப தேனி மாவட்டத்தோட பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்டு போன வருஷம் 2025 எனக்கு தான் கொடுத்தாங்க மேடம். என்னென்னா நம்ம என்ன தெரியுதுங்கிறத விட நிறைய ஃபோன் காண்டாக்ட்ஸில் வெத்தலை அப்படின்றத என் பேரை பதிஞ்சே வச்சுருப்பாங்க. அது நமக்கு நம்ம பேரை தாண்டி நமக்கு ஒரு பேர் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க மேடம். அது நிறைய இப்போ ஒரு நான் ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்தப்போ போலீஸ் சார் அவங்க மறைச்சிட்டு எங்கள் ஹெல்மெட்டை வந்து கழட்டி பக்கத்தில் வச்சுருந்தேன். அப்போ ஹெல்மெட்டு போட்டு போங்க அப்படின்னோடனே சரிங்க சார் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போட்ட உடனேவும் நீங்கள் யாருங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே சார் இந்த மாதிரி வெத்தலை ஜூஸு கேவிகேக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு, ஓ நீங்கள் தான் அந்த வெத்தலை ஜூஸ் அப்படின்றப்ப என்னைய வந்து எனக்கு வந்து யாரையும் தெரிய மாட்டேங்குது, ஆனால் நான் பண்ணுற ப்ராடக்ட்டு எல்லாருக்குமே தெரியுது அப்படிங்கிறப்போ ரொம்ப இதாக இருக்குங்க மேடம். வந்துட்டு நேரம் மறுநாளே வந்துட்டு அங்கே கம்பெனிக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் கார்டு தாங்க, எங்களுக்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரினா நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேருங்க மேடம்.
1: அதாவது உங்களோட ப்ராடக்டோட நேம் வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. அதாவது உங்கள் பேர் அப்படின்னு தெரியறத விட உங்களோட தயாரிப்பு அப்படின்றது வந்து அதிக அளவுக்கு உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேனி மாவட்டத்தோட பெஸ்ட்டு ஆண்டர்பிரனர் அப்படின்ற ஒரு அவார்டும் இப்போ வாங்கியிருக்கீங்க. கேட்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ சவால்கள் பற்றி சொன்னீங்க, அதே சமயம் சாதனைகள் சொன்னீங்க. இப்போ அதை தவிர்த்து இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாருமே கேட்கறது, நானும் ஒரு பெண் தொழில் முனைவர் ஆகணும்ப்பா, எனக்கும் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா நம்ம எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்கணும், எதை எதை தவிர்க்கணும், அதாவது என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்மளும் ஒரு தொழில் முனைவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா சும்மா வெத்தலை அப்படின்றது அதிக அளவில் கிடைக்குது அப்படின்னு உடனே நம்ம வந்து அதை ஜூஸாக எடுத்து பண்ணலை. என்னென்ன முயற்சிகள் செஞ்சதுனால நீங்கள் இந்த அளவுக்கு அடைய முடிஞ்சது, இதே மாதிரி இன்னொருத்தவங்களும் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அறிவுரை அப்படின்றது என்னவா இருக்கும்?
0: ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயம் தாங்க மேடம். இப்போ நம்ம தாத்தா பாட்டி அவங்க இட்லி பண்ணாங்க, அதுக்கு அடுத்து வந்தவங்க வந்து அதை உதுத்து போட்டு உப்புமானாங்க, அதுக்கடுத்து வந்தவங்க அதை நாளாக கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கு கட்லினோ என்னமோ ஒரு பேர் வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதையே குட்டி குட்டியாக போட்டுட்டு சாம்பாரில் மிதக்க விட்ட உடனே அதை மினி இட்லின்னு கொடுக்குறாங்க. மாவு ஒன்று தான், பாத்திரங்கள் தான் வேறு. அந்த மாதிரி இப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாம் எதையோ ஒன்று புதுசாக யோசிக்கிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லையே ஏதோ ஒன்று கிடைக்குமா அப்படின்னு புதுசாக யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக ஜெயிக்கலாங்க மேடம்.
1: ஆஹா, இட்லியிலிருந்து பயங்கரமான ஒரு கதை உருவாகிருச்சு. உண்மையாகவே இனி இட்லின்னு சொன்னாலே இது எல்லாமே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு பயங்கர விளக்கமாக இருந்தது. ஏன்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எதாவது

0: யதார்த்தமாக நம்ம வந்து ஒரு பதிலை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம்தான் இது. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடுவோம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம், இருவருக்கும் வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: வணக்கம் மேடம். இப்போ அந்த இது வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லைசன்ஸ் இருக்குல்ல, எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவோம்
2: சார். எஃப்எஸ்எஸ்ஐ நம்மளோட ஜெட் சர்டிஃபைடு கம்பெனிங்க சார், சில்வர்.
1: ஓகே சரிங்க. ஆனா அப்ப எஸ்எஸ்ஐ இதுக்கு வராது?
2: எஃப்எஸ்எஸ்ஐக்கும் மேலங்க சார், இது எம்எஸ்எம்இ ஸ்கீமுக்கு கீழே மத்திய கவர்மெண்டோட வருது சார்.
1: ஆமா எம்எஸ்எம்இ, ஆனா லைசன்ஸ் எடுக்க முடியும், எஃப்எஸ்எஸ்ஐ வேணும்ல? இதுக்கு
2: எஃப்எஸ்எஸ்ஐ இருக்குங்க சார்.
1: ஓகே ஓகே. அது எந்த கேட்டகரியில வருதுன்னு இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எஃப்எஸ்எஸ்ஐ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு.
2: நம்மது ஸ்டேட் லெவல்ல வருங்க சார்.
1: இல்லம்மா அது கேட்கலைங்க மேடம், நான் கேக்குறது வந்துட்டு கிளாசிபிகேஷன் ஆஃப் கேட்டகரி வைஸ் கிளாசி பீவரேஜஸ்
2: ஃபுட்ஸ் அண்ட் பீவரேஜஸ்ல வருங்க சார். இது
1: பீவரேஜஸ் செக்மெண்ட்ல வரும். ஓகே மேடம். அப்ப ரெண்டாவது, இப்ப நீங்க 10 ரூபாய்க்கு நீங்க ஜூஸ் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா? அதுல வந்துட்டு இப்ப நியூட்ரிஷன்ஸ் வேல்யூஸ்னு ஒண்ணு இருக்கும் இல்லீங்களா? இதுல புரோட்டீன் கண்டென்ட், இது சுகர், கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவுங்க மேடம் வரும் பெர்சன்டேஜ் வைஸ்? நீங்க 100 ml பேக் பண்றீங்க 10 ரூபீஸ்க்கு,
2: சொல்லுவாங்க
1: டெய்லி அலவன்ஸ்னு சொல்லுவாங்க, டயட் அலவன்ஸ்னு சொல்லுவோம்.
2: ஆமாங்க சார்.
1: அதான் மேடம், அதுவும் கொடுத்தீங்கன்னா அந்த இதுக்கு இதுக்கு இந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மேடம். நான் ரெகுலர் ஜூஸ் வந்துட்டு நீங்க பண்ணதுக்கு, உங்க எஃபர்ட்டுக்கு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு, உங்க சின்சியாரிட்டிக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெகுலர் இட்ஸ் எ சூப்பர் ப்ராடக்ட், ஆல் தி பெஸ்ட் மேடம்.
2: தேங்க் யூ சார்.
0: அதாவது எல்லாருமே வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான முக்கியமாக நம்ம கேட்குறது வந்து இது வந்து தர நிர்ணயத்தோடு இருக்கா அப்படின்றத தான் கேட்குறாங்க. இந்த தர நிர்ணயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லா உணவுப் பொருளாக இருந்தாலும் அதற்கான ஒரு காப்பிரைட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் அது வந்து கம்பெனி மூலமாக நம்ம விற்பனைக்கே எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கணும் அப்படின்றதுல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி, அது வந்து உங்களோட எதிர்கால திட்டமா?
2: நம்ம ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அடுத்தடுத்த இலக்குன்னு போயிட்டே இருப்போம் இல்லைங்க மேடம். அந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு பொட்டி கடையில் தான் 200 ரூபாய்க்கு போடுறோம் ஒரு பொருள் தயார் பண்ணுறோன்னா நம்ம பொட்டி கடை லெவலில் தான் கொடுக்க முடியும். அதில் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து மளிகை கடைகளில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹோல்சேல் கடைகளில்னு நினச்சோம். இப்போ அதுக்கு அடுத்ததாக டார்கெட் என்னென்னா, நம்ம வந்து அடுத்ததாக வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான்
0: உண்மையா? அதாவது அதுக்கு அடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. அதாவது எல்லாமே வந்து ஏறுமுகமா போயிட்டே இருக்கு. சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாயில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்றத சொன்னீங்க. இப்ப அதற்கு அடுத்ததா நிறைய அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நீங்க பயணமாயிட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கும் போது சிறப்பானதா இருக்கு. அடுத்ததா நேரம் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசிடலாம். வணக்கம்
3: இனிய நற்காலை. வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்ட பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம். அந்த தரமான பொருட்கள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா என்ன மாதிரியான முத்திரைகள் அப்படிங்கறத பார்த்து நம்ம ப்ராடக்ட் வாங்குறது பெஸ்டா இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, சில இடங்கள்ல தரமற்ற பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சது, அது கண்ட அளவுக்கு திருப்திகரமாக இல்லைன்னா யார்கிட்ட அந்த புகார் அப்படிங்கறத தெரிவிக்கலாம். அந்த இந்த கடையில்தான் நம்ம பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கியிருக்கோங்கிறதுக்கு பில் அப்படிங்கிற ஒரு விஷயம் அட்டாட்சியாக தேவைப்படுமா அட்டஸ்டேஷனுக்கு, அல்லது வாய் மூலியமாக அந்த வாக்கு மூலம் அப்படிங்கறதையே எடுத்து ப்ராசஸ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் மேம்.
0: இல்ல, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெண் தொழில் முனைவோரோட பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்த தொழிலை உருவாக்கி எந்த அளவுக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு நேர்முகமாக தான் இன்னைக்கு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. நீங்க கேட்கறது எல்லாமே வந்து ஒரு கன்சியூமர் ரைட்ஸா கேட்குறீங்க. அதற்கும் இதற்கும் கிட்டத்தட்ட சம்பந்தம் இல்லாத கேள்விகளாக தான் இருக்கு. இன்னைக்கு வந்து கனவும் கடின உழைப்பும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா குறைந்த முதலீட்டில் கூட ஆரம்பித்தோம் அப்படின்னா லாபகரமான வெற்றியை ஏற்படுத்திட்டு போக முடியும். ஆனால் அதற்கான உழைப்பு அப்படின்றதா அங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நம்ம உழைப்பை போட்டோம்ப்பா வரது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா துவண்டு போயிடாம அடுத்தடுத்து செய்யணும் அப்படின்ற ஆர்வமும் வரணும் அப்படின்றத தான் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
4: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
5: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல

0: BE Cyber Security, Biomedical, Artificial Intelligence and Data Science, Computer Science and Business System, CSE, ECE, EEE, Mechanical, Civil பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டுமே. SC ST மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று பகல் 12 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை.
1: கேட்க தவறாதீர்கள், நிகழ்ச்சி இன்று பகல் 12 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவர்களோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும், இல்லை அவங்களான சாதனைகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களை எப்பொழுதுமே முன்னெடுத்து பேசுவோம். அப்படி நீங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்ச போது எப்படி இருந்தது? உங்களுக்கான அந்த அவார்டு அதெல்லாம் கிடைக்கும் போது எப்படி உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது?
2: ரொம்ப ஒரு நம்மளோட தயாரிப்புகளுமே நம்மளோட குழந்தைங்க மாதிரி தாங்க மேடம். இன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் அந்த குரல் தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி தான், அதாவது நம்மளை விட நம்மளோட நம்ம ப்ராடக்டை பற்றி இது பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியானது இதாக தான் இருக்கும். நம்ம ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வெத்தலைன்னு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அந்த ஒரு பேரே என்னன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான அங்கீகாரமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒரு எல்லாருமே பண்ணுற மாதிரி ஃப்ளேவர் அந்த மாதிரி பண்ணாமல் எப்போ நம்ம புதுசாக வேறு வழியை தேர்ந்தெடுத்து நம்ம ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து தான் எங்களுக்கான ஒரு அறிமுகமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ், அவள் விகடன், தினமலர், தினமணி, நாணய விகடன் இப்படி வராத பேப்பர் இல்லை. அதே போல் ஜெயா டிவியிலையுமே எங்களோட இது வந்திருக்குது. போன வருஷம் நடந்த இந்தியன் வேர்ல்டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல தேனி டிஸ்ட்ரிக்டில் வச்சு எங்களோட ப்ராடக்ட் மட்டும்தான் செலக்ட் ஆச்சு. அதே போல் வாரணாசியில் தமிழ் இது மாநாடுன்னு சொல்லி நடக்கும் பார்த்தீங்களா, அதுலேயுமேவே எங்களோட ப்ராடக்டை மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வெத்தலைக்கான என்ன அங்கீகாரம், ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருளுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அது கொடுத்துட்டே இருக்கிறாங்க. போன வருஷம் அந்த மாதிரி அவார்டு, கவர்னர் ப்ரோக்ராம், எல் முருகன் அவங்க ஒரு தடவை சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க அந்த ப்ரோக்ராம். அங்கே போய் ஸ்டால் போடுறப்ப எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் மட்டும் வேகமாக காலியாயிரும், தீந்துடும். எப்போவுமே எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்டால் அவார்டு கொடுத்துருவாங்க. எல்லா வருஷமுமேவும் பெஸ்ட்டு ஸ்டால் அவார்டு வாங்கிட்டு தான் வருவோம்.
1: அப்போ உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அவார்டு வாங்கினதுக்கான அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய கேடயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையாகவே ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊக்கம் தான் எப்பொழுதுமே நமக்கான ஆதாரம். ஏன்னா நமக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும், நமக்கான இந்த விருதுகள் எல்லாமே தான் நம்மளே வந்து துவண்டு விடாமல் எப்பொழுதுமே ஓடிட்டே இருக்க வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ஒரு நேயரும் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க.
3: ஜூஸ் வெத்தலை ஜூஸ் மேடம்?
1: ஆமா, வெத்தலை ஜூஸ் தான் அவங்க தயாரிக்கிறாங்களா?
3: அது எப்படி அங்க வந்து வேலைக்கு வரலாங்களா இல்ல சேர்த்து சேல்ஸுக்கு வேணுங்களா?
1: உங்ககிட்ட வந்து வேலைக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
2: நம்ம வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தான் தேடிட்டு இருக்கோங்க மேடம். நீங்கள் எடுத்து தாராளமாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக எங்களை கூப்பிடலாம் சார்.
3: மார்க்கெட்டிங் பண்ணலாங்களா?
2: ஆ ஆமாங்க சார்.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதாவது பெண் தொழில் முனைவோர் மட்டும் கிடையாது, நிறைய வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதாவது கடின உழைப்பு இதுதான் நமக்கான ஆதாரம் எப்பொழுதுமே அப்படின்றத தான் சொன்னீங்க. அதாவது குறைந்த அளவிலான படிப்பு அப்படின்றதான் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஆனால் உண்மையாகவே அதாவது படிப்பு அப்படின்றத தாண்டி இந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத தான் இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பகால படிப்புகள் மட்டுமே இருந்தாலும் என்னால் இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது அதிக அளவில் என்னோட குடும்பத்தோட அந்த ஒருங்கிணைப்பாக இருக்கட்டும், அதே சமயம் அவங்க எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப உறுதுணையாக இருந்தது அப்படின்னீங்க. எப்படி அதாவது இதை பற்றி சொல்லுங்க.
2: இல்லை, நம் எங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதோட நின்றுது. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் தான் பெரிய இதுங்க மேடம். அதில் அவங்கள பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரோட சப்போர்ட்டு ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட கஷ்டம்தான் இதில் அதிகம். ஏன்னா ஒவ்வொரு கடைகளாக ஏறி இறங்கி ஒரு மார்க்கெட்டிங்கை உடைக்கணும் அப்படிங்கிறது வந்து பெரிய இது. அதே போல் நான் தயார் பண்ணுறப்போ என் குழந்தைகளுமே எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனேவும் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆரம்ப காலத்தில் இப்போ வேலைக்கு ஆளுகள் இருக்காங்க செய்கிறாங்க, முன்னாடி வந்துட்டு என் குழந்தைங்க ரெண்டு பேருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. வந்துட்டு நைட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிப்பாங்க, ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இப்போ வரைக்குமே வீட்டுக்காரர் ஃபுல்லாக சப்போர்ட்டிங் மேடம். மார்க்கெட்டிங் இது ஃபுல்லாக அந்த இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறது அவங்க தான்.
1: அதாவது ஒரு புதிய விஷயத்தை நம்ம எடுக்கும்போது நிறைய தடைகள் வரும், அந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய இடங்களில் இதற்கான அங்கீகாரம் கிடைச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க, எனக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி அவங்க அங்கீகாரம் கொடுத்தாங்க, கவர்னர்கிட்ட இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, அதே சமயம் அமைச்சர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது மகிழ்ச்சிகரமாக இன்னும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது? அதே சமயம் எதிர்கால பயணம் உங்களோட திட்டமிடல் அப்படின்றது வந்து எது சார்ந்ததாக இப்போ போயிட்டுருக்கு?
2: இப்போ இன்னும் நாங்கள் இன்னும் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறப்பங்க மேடம், இன்னும் நிறைய இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய ஒரு ஊக்கமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும் அமையும் மேடம். இதை வந்துட்டு அடுத்ததாக நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது தான் எங்களோட ஒரு அடுத்த கட்ட இலக்காக இருக்குங்க மேடம்.
1: ஓ, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும். இப்போ வெளி மாநிலங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களா?
2: இனிமேலாம் கேட்குறாங்க, ஆனால் நமக்கு வந்து ஒரு பல்க் ஆர்டர் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நமக்கு கொடுக்கறதுக்கு, டிஸ்டன்ஸ் இது பண்ணிட்டு கொடுக்கறது இல்லைங்க மேடம். தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம்.
1: தமிழ்நாடு முழுக்கவே உங்களோட உற்பத்தி வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பெருமையாக சொல்கிறீங்க. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கங்க மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: மதுரை மாவட்டம் பறவையிலிருந்து பேசுறேங்க மேடம்.
1: சொல்லுங்க.
4: எங்க பகுதியிலயும் வெத்தலை கொடிகள் நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி எல்லாம், ஆனா இப்ப எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து அதிகமா விற்பனை ஆகல அப்படி இப்படின்னு சொல்லி குறைஞ்சு போச்சு. அதனால குறையவும் இப்ப மதிப்பு கூட்டி பண்ணணும்னு அரசாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத அந்த சகோதரி வந்து மதிப்பு கூட்டி அந்த தொழில வந்து நல்லபடியா ஆக்குறாங்க.
1: சரிங்க.
4: அதனால இந்த மாதிரி மதிப்பு கூட்டி பண்ணா தான் விவசாய தொழிலும் நல்லாவும் இருக்கும்ன்றத என்னோட நம்பிக்கை.
1: அவங்களுக்கான ஒரு வாழ்த்தா சொல்றீங்க நீங்க?
4: ஆமாங்க மேடம், ஆமா கண்டிப்பாங்க மேடம். மதிப்பு கூட்டி பண்ணா மட்டும்தான்

0: விவசாய தொழில் வந்து செழிக்கும் மேடம்.
1: நன்றி நன்றி
0: நன்றிங்க நன்றிங்க மேடம் நன்றி.
2: அதாவது கேள்வி கிடையாது, இது வந்து நான் ஒரு வாழ்த்தை தெரிவிக்கிறேன் அப்படின்றதுக்காகவே அந்த நேயர் வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஆச்சரியமாக நினைக்கிற ஒரு விஷயம்தான், முதல்ல பார்த்தா வெத்தலை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது, இதற்கும் மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத தான் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அதை தவிர்த்து ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நம்ம பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா எல்லாருமே வந்து டக்குன்னு நான் வந்து ஒரு தொழில் செய்யணும், வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்றத நிறையா பேர் விரும்புறதில்லை. ஒரு பாதுகாப்பான நாங்கள் சூழ்நிலையிலேயே இருந்துட்டால் போதும்பா அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, தடைகளை தாண்டி நீங்கள் வெளியில் வாங்க, உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றத தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெண் தொழில் முனைவோராக நம்ம பெண்களுக்கு அதே சமயம் நேர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன?
1: இப்போ நிறைய நம்ம வெத்தலையிலே பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து லட்டு பண்ணுறாங்க, அல்வா பண்ணுறாங்க, அந்த மாதிரி வெல்கம் ட்ரிங்க்குன்னு நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நாங்களுமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனு, ஹோட்டலு, நான்வெஜ் ஹோட்டலு அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். நிறைய சகோதரிகள் வெளியில் வாரதுக்கே தயங்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நானெல்லாம் படிக்கவே இல்லைங்க மேடம், நான் செவன்த்து தான். ஆனால் இன்னும் என்ன நிறைய படித்தவங்களேவும் வெளியில் வர்றதுக்கு தயங்கிட்டு இருக்கிறாங்க. நானே இவ்வளோ இப்போ தூரம் வரேன் அப்படின்னா படித்த பெண்கள்லாம் கண்டிப்பாக எவ்வளவோ தூரத்துக்கு போகலாம். தைரியம்தான் வேணுங்க மேடம், தைரியம். கொஞ்சம் நம்ம வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக, முயற்சியும் அவங்களோட இது தான் வேணுங்க மேடம். இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும்னா புதுசாக யோசித்தா பெருசாக ஜெயிக்கலாங்க மேடம்.
2: அதான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னீங்க, இட்லியில் ஆரம்பித்து ஒன்று சொன்னீங்க, கண்டிப்பாக அதை வந்து யாரும் மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு பெண் தொழில் முனைவோரா, அதே சமயம் அதாவது படிப்பு அப்படின்றது குறைவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களோட அனுபவ அறிவு அப்படின்றது வந்து நிறைவாக இருக்குது. ஏன்னா அதனால தான் நீங்கள் வந்து இந்த தொழிலில் இன்னும் சாதிக்கிறீங்க, இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது கேட்குறதுக்கு எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வெத்தலை அப்படின்னு சொல்லும்போது அதிலிருந்து இந்த அளவுக்கு மதிப்பு கூட்டி, இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஜூஸாக தயாரித்து இவ்வளோ அளவுக்கு நான் வந்து விற்பனை செஞ்சிட்ருக்கேன், ஏன்னா குறைவான ஒரு முதலீட்டில் ஆரம்பித்து இப்போ நிறைவான லாபத்தோடு நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து புதுமையாகவும் அதே சமயம் நமக்கான ஒரு புது பாதையை தேர்ந்தெடுத்து போகும்போது அதற்கான வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக வரும். தோல்வி வருது அப்படின்றதுக்காக துவண்டு போயிடாமல் வெற்றி பாதைகளை நம்ம கண்டிப்பாக நோக்கி முன்னேற போகணும் அப்படின்றத தான் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்றைக்கி நிலையத்துக்கு வருகை புரிந்து ரொம்ப அழகாக நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சரி, அதே சமயம் உங்களோட சாதனைகள் என்ன, உங்களுக்கான கிடைத்த அங்கீகாரம் என்ன, இந்த வியாபாரத்தில் நீங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றத நேயர்களுக்கும் நம்ம நிலையத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி.
3: நேர்கள் இதுவரை கேட்டது கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கனவும் கடின உழைப்பும் என்ற தலைப்பில் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவர்களுடனான நேர்முகம் உடன் உரையாடினார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: ஆகாஷ்வாணி இசைக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ராமநாதபுரம் பாரதியார்

0: டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: 25 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரதி ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
0: ஆடிவெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை. நெறியாள்கள் ஏ விக்னேஷ், என் இ தமிழ்ச்செல்வி, எஸ் சுபத்ரா தேவி ஆகியோர் உடன் என் வி சதீஷ்குமார். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: 25 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
0: இதோ நேயர்களை சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
2: ஓம் சக்தி பராசக்தி, கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் திரு பாதம் புயத்தில், பகல் இரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அபயத்து, நான் முன் செய்த பொன்னியம் ஏது என் அம்மே, புவி ஏழையும் பூத்தவளே, காளி தேவி கால சொருவி, காலத்தை கணிப்பவள் காடமர் செல்வி, தாய்மையின் வடிவம் காடு நீர் மரம் போன்றவற்றில் இயற்கையோடு உறைபவள், பாலை நிலத்தின் தெய்வமாகவும் இருப்பவள், கலித்தொகையில் இந்த தாய் தெய்வமே பெருங்காட்டு கொற்றி என அழைக்கப்படுகிறாள். கொற்றவை என்ற பெயரே கொற்றம், அதாவது வெற்றி என்ற சொல்லில் இருந்து வந்தது, வெற்றி என்ற சொல்லிலிருந்து வந்ததாக சொல்லுவர். பகைவருக்கு அச்சம் தரும் போர் தெய்வமாக இருந்தாலும் தன் நாட்டு வீரர்களுக்கும் அரசனுக்கும் வெற்றியை அருளும் தாயாக அவள் காட்சி தருகிறாள். அத்தகு சிறப்பு வாய்ந்த இந்த மகாசக்தி கோயில் கொண்டுள்ள இடங்கள் பல இருந்தாலும் அவற்றின் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம்தான் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயில். ஆம் நேயர்களே, ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் இருந்து நாம் நிகழ்ச்சியினை கேட்டு இறையருள் பெற இருக்கின்றோம். நேயர்களே, நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது ஏ விக்னேஷ், இனி தமிழ்ச்செல்வி, எஸ் சுபத்ரா தேவி, உடன் ஒலிபரப்பு அதிகாரி என் வி சதீஷ்குமார். காலம் என்பதன் தெய்வ வடிவமே காளி. கால சொருவினியாக சொல்லப்படுகிறாள். காற்றாகி, கனலாகி, புனலாகி, நிலமாகி, பயிராகி, உணவாகி, உயிராகி, உடலாகி, அகன்று பறிந்து விரிந்த ஆகாயத்தில் காலத்தை கடந்து நிற்பவள்தான் காளி. தாருகாசுரன் என்ற ஒரு அரக்கன் தனக்கு ஒரு பின்னால் மட்டும்தான் மரணடைய வேண்டும் என்ற வரம் பெற்றான். அந்த ஆணவத்தில் தேவாதி தேவர்கள், முனிவர்கள், மண்ணுலக மக்கள் என அனைவரையும் கொடுமைப்படுத்தினான். அவனை அழிக்கும் விதமாக சிவபெருமான் தன் உடலில் இருந்து கரிய நிறமும் கோப ரூபமும் கொண்ட காலகண்டி என்னும் காளியை தோற்றுவித்தார். அவளும் தாருகாசுரனை அழித்தாள் என புராணம் சொல்லும். அதனால்தான் போர்க்களத்தில் வெற்றி பெற வேண்டி வீரர்கள் கொற்றவையாகிய காளியின் உருவத்தை அமைத்து அவளுக்கு பலி கொடுத்து வணங்கும் காட்சியினை நக்கீரர் மடங்கள் உண்மை நல்கள் வேண்டும் என்று தின் பிணி எழினி வகுபு திரியா உயர்ந்த திணி தோல் உளையர் ஏவ உரு கெழு பெற்றவை நிலையே மாலை நெடுநகர் வரைப்பின் என சுட்டுகிறார். அத்தகைய கொற்றவையாகிய மகா காளியை இந்த ஆடி வெள்ளியிலே நாமெல்லாம் தியானித்து அவள் அருளை பெற வேண்டும். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கும் சுபபோகமான வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான கிரகமான சுக்கிரனின்

ஆதிக்கம் நிறைந்த நாளாகும். அதுவே ஆடி மாதத்தில் வரும்போது சுக்கிரனும் சந்திரனும் இணையும் நாளாக வெள்ளிக்கிழமை அமையும். இவ்வாறு சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்படும் போது பெண் தெய்வத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும். அதனால்தான் ஆடி வெள்ளி அம்பாளுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டி அன்னை எடுத்த அவதாரங்களில் முதன்மையாக இருப்பது காளி அவதாரமே. கொற்றவை எனும் காளிக்கு நிலவு போன்ற திருமுகம், எட்டு கைகளில் எட்டு வகைப்பட்ட படைக்கலன்கள்,

இவனே போன்ற புருவங்கள் இவற்றையெல்லாம் உடையவள் ஒற்றவையாகிய காளி என சமணர்களின் காவியமான பெருங்கதை சுட்டுகிறது. இதை போல் ஒற்றவையின் ஆடை மற்றும் அணிகலன்களை குறித்து சிலப்பதிகாரம் நஞ்சு பாம்பின் படம் ஈர்த்து உடுத்த வரி புலி அதழின் அறையினல் ஆகி வீர குஞ்சரம் ஈர்த்துரித்து உடுத்த செம்பொன் மேகலை உடுத்தினல் ஆகி என சுட்டுகிறது. அன்னை கொற்றவை விஷமுள்ள பாம்பின் தோலை தன் உடம்பில் நானாக கட்டியிருக்கிறாள். வரிகளை உடைய புலியின் தோலை ஆடையாக இடையில் உடுத்தியிருக்கிறாள். மதம் கொண்ட யானையின் தோலை உரித்து உடம்பில் போர்த்து கொண்டு அதன் மேல் செம்பொன்னாலான மேகலை என்னும் இடுப்பு அணிகலன்களை அணிந்து கம்பீரமாக தோற்றமளிக்கின்றாள். அதே சமயம் தெய்வீகமான வீர தோற்றத்தையும் கொண்டிருக்கிறாள் என சிலப்பதிகாரம் விவரிக்கின்றது. இத்தகைய தனி சிறப்புகளையெல்லாம் பெற்ற காளியானவள் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் வைகை கரையின் மேல் கோயில் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள். இவள் இங்கே கோயில் கொண்ட வரலாறு தெரியுமா நேர்களே? ஒரு முறை மதுரை மாநகரை வெள்ளம் சூழலிருந்த பிரளய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி சிவபெருமானை உதவிக்கு அழைத்தாளாம். அதற்கு இசைவு தெரிவித்த ஈசன் பாம்பு வடிவில் உருவெடுத்து மதுரையை சுற்றி நான்கு புறத்திலும் அரண் அமைத்து காத்த நிலையில் பாம்பின் படமும் அதன் வால் பகுதியும் சேர்ந்த இடமே படப்புறமானது. அதுவே காலப்போக்கில் மருவி மடப்புறமானது. இது ஒரு புறம் இருக்க ஈசன் தனது மனைவி பார்வதியை அழைத்துக் கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய போது பார்வதி இழைப்பார இந்த இடத்தில் விட்டு பார்வதியின் பாதுகாப்பிற்காக ஐயனாரையும் விட்டு சென்ற நிலையில் இந்த இடத்தை சிறப்பிக்க இங்கேயே பார்வதி தேவி காளி வடிவில் தங்கினாள் என இத்திருக்கோயிலின் ஸ்தல வரலாறு எடுத்துரைக்கிறது. காளிக்கு துணையாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கேயே ஆட்சி செலுத்தினாலும் சக்தியின் வடிவமாக இருக்கும் பத்திரகாளிக்கு தான் பிரதான வழிபாடு. கோயில் வளாகத்திற்குள் வெட்ட வெளியில் ஊரை கூட இல்லாமல் ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்ரகாளி. ஆம் நேயர்களே, மடப்புறம் பத்ரகாளி ஆடி வெள்ளி முதலான நாளான இன்று சிவப்பு பட்டு உடுத்தி எலுமிச்சை மாலைகளை மேலே அணிவித்து இதோ கம்பீரமாக நமக்கு முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நம்மெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பத்ரகாளியின் இரு பக்கமும் பிரம்மாண்டமான இரண்டு பூதங்கள். 13 அடி உயரம் கொண்ட பத்ரகாளியின் தலைக்கு மேல் 30 அடி உயரம் கொண்ட குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது. இக்குதிரையானது காளிக்கு நிழல் தரும் விதமாக தன் பின்னங்கால்களை தரையில் ஊன்றி முன்னங்கால்களை தூக்கி காளியின் இரு புறங்களிலும் உள்ள பூத கணங்களின் தலைமையில் வைத்துள்ளது. 8 கைகளை கொண்ட காளியின் ஒரு வழக்கையில் திரிசூலம் கீழ் நோக்கியவாறு அநீதியை அளிப்பதாகவும் தலையில் தூடிய அக்னி அழித்தவற்றை மீண்டும் இழவிடாமல் சாம்பலாக்குவதாகவும் அமைந்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் போன்றே மடப்புறம் பத்ரகாளி அம்மனும் பச்சை நிற மேனி கோபரூபம் கொண்டவளாக இருந்தாலும் பக்தர்களுக்கு இனியவள் இந்த மடப்புறம் பத்ரகாளி. அடைக்கலம் காத்தா ஐயனாருக்கு இருபுறமும் தலையை அறிந்து பலியிட்டுக் கொள்ளும் நவக்கண்ட சிற்பங்கள் உள்ளன. ஐயனாரின் கருவறையில் சப்த கண்ணியரும் உள்ளனர். இத்திருக்கோயிலில் அடைக்கலம் காத்தா ஐயனார் பத்ரகாளியம்மனுடன் சின்ன அடைக்கலம் காத்த சுவாமி, சின்ன வீரபத்திரர், தானியாண்ட பெருமாள், ஐயனார், கருப்பண்ணசாமி, வினைதிருக்கும் செல்வ விநாயகர் ஆகியோர் தனித்தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். அதோடு திறந்த வெளியில் நாகர் சிலைகளும் இங்கே உள்ளன. காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 8:30 நடை சாற்றப்படுகிறது. நாள்தோறும் காலை 6:30 திருவனந்தலும் காலை 8:30 காலச்சந்தியும் மதியம் 1 மணிக்கு உச்சிகாலமும் இரவு 8 மணிக்கு அர்த்தசாம பூஜையும் வெகு சிறப்பாக இத்திருத்தலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு மூலவராக ஐயனார் இருந்தாலும் மூலவராக நமக்கெல்லாம் வழிபடு தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் காட்சி தருபவள் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன். இத்திருக்கோயிலின் தீர்த்தம் பிரம்மகுண்டம், மணிக்கரணி தீர்த்தம். இத்தகைய சிறப்பு பெற்ற இந்த திருத்தலம் அமைந்துள்ள இடம்தான் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம். இந்த மடப்புறத்திலே ஆடி வெள்ளி முதல் நாளான இன்று இங்கே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். காண கண்கோடி வேண்டும் என்பார்கள். அவளது பேரழகை நாம் காண்பதற்கும் அவளது பேர் அவருளை நாம் பெறுவதற்கும் இங்கே எத்தனை மக்கள், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை

0: ஆங்காங்கே குழுமி இருக்க கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அம்பாள் எட்டு கையடிகளோடு படைக்கலன்களை ஏந்தியவாறு கோப ரூபமாக நமக்கெல்லாம் அக்னி கிரீடத்தை ஏந்தியவளாக இங்கே காட்சி தந்தாலும் கூட நமக்கெல்லாம் அருளை வாரி வழங்கும் அன்னையாக ஒரு தாயாக நம் அன்பிற்கு இனியவளாக சாந்த சுரூபியாக நமக்கெல்லாம் இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். சிவப்பு பட்டு உடுத்தி தனது மார்பிலே பூ மாலைகளையும் எலுமிச்சம் மாலைகளையும் தாங்கியவாறு இங்கே அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றாள் என்ற பத்ரகாளி அம்மன். நாமெல்லாம் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? இந்த ஆடி வெள்ளியிலே அவளது தண்ணீரிலே நின்று அவளது புகழை பாடுவதற்கும் வானொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நாமெல்லாம் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நேயர்களே?
1: ரொம்பவே சரியா சொன்னீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. நண்பகல் 12:12 இன்றைய நாள் ரொம்பவே சிறப்பு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்குங்க. ராமநாதபுரம் பாரதியார் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஆறு வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியா சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் இருந்து சிறப்பு நேரலை வானொலி வாயிலாக எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய நாள் பாத்தீங்கன்னா கோவில்ல பக்தர்கள் மழை பொழிந்து கொண்டே இருக்குன்னு சொல்லணும். வர வழி ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக மஞ்சள் சேலை உடுத்தி ரொம்பவே அருமையா பாக்குறதுக்கு கண்குள்ளா காட்சியா இருந்துச்சுன்னு சொல்லணும். அவங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு கூடையில தன் நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக பாத்தீங்கன்னா எலுமிச்ச மாலை சந்தன் மஞ்சள் குங்குமம் விளக்கு, அதுவும் அந்த விளக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா நெய் ஊத்தி அதுல திரி போட்டு அந்த தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்துற விதம் பார்க்கறதுக்கு அவ்வளவே ரம்யமா இருக்குங்க. சரி, ஆறு வெளியில என்னென்ன சிறப்பு இருக்கு? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சிறப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அம்மனுக்கு சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம இணைச்சிருக்கோம். ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியா சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் இருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கும். அதாவது ஒவ்வொரு மாசமுமே வெள்ளிக்கிழமை வந்துட்டுதாங்க இருக்கு. ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளுக்கு மட்டும் கூடுதல் சிறப்பு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பிகைய ஆதி பராசக்திய அகிலாண்டேஸ்வரிய புவனேஸ்வரிய அலங்கரிச்சு பார்த்து வழிபாடு செஞ்சோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரக தோஷங்களால வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நட்பலங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருந்து அம்மனை தரிசிச்சு வந்தா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆடி வெள்ளியில அம்மனுக்கு உகந்த கூழ் வேப்பிலை எலுமிச்சையெல்லாம் வச்சு படையல் செய்யறது வழக்கமாகவும் இருக்கு. இந்த ஆடி மாசத்துல அம்மனோட சக்தி கூடுதலாவே இருக்கும். அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல வர்ற வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. அதாவது பெண்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. இந்த கோவில்ல வந்துட்டு சாதாரண ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிற மாதிரியே இல்ல. நாங்க வர்ற வழி எங்குமே சிவப்பு மஞ்சள் பச்சை வண்ணங்கள்ல பெண்கள் கூட்டம் துடைசூல ஒரே திருவிழா கோலமா இருக்கு. அம்மனை காண வந்துட்டே இருக்காங்க. அதாவது நம்ம ஒரு அம்மா கிட்ட சொல்ற மாதிரி நம்மளோட குறைகள்லாம் நம்ம போய் நம்ம அம்மா கிட்ட தான் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம அம்மா கிட்ட சொல்றதுக்காக அவங்களோட குறைகளை உடனே உடனே நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்காக அம்மன் தயாரா காத்துட்டே இருக்காங்க. அதனால பக்தர்களும் எல்லாருமே வந்து அம்மனை வழிபட்டு அவங்களோட கோரிக்கைகள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. எங்கெங்க இருந்தாலும் மக்கள் வந்து வண்டி வண்டியா சிறப்பு பேருந்துகள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆட்டோக்கள்லயும் சரி பஸ்களையும் சரி நேயர்கள் வந்து பக்தர்கள் வந்து வரிசையா வந்துட்டே இருக்காங்க.
0: ஆடி மாதம் அப்படின்னாலே இந்த வெள்ளி தான் சிறப்பு அப்படின்னு சொல்றோம். ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனுக்கு உகந்தது. அந்த வெள்ளிக்கிழமைக்குரிய அம்மனை வேண்டினால் அவர்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் வெள்ளிக்கிழமையான இன்று கருணாம்பிகை அம்மனுக்கு உரியது. கருணாம்பிகை அம்மன் பார்வதி தேவியின் ஒரு வடிவம். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையின் போது கருணாம்பிகை அம்மனை மனமுருகி வேண்டினால் வீட்டில் செல்வ வளம் பெருகுமாம். இரண்டாவது வெள்ளிக்கிழமை அங்காள அம்மனுக்கு உரியது. காளி தேவியின் மற்றொரு வடிவமான அங்காள அம்மனை பூஜை செய்து வழிபட்டால் புத்தி கூர்மை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாம வலிமையும் வீரமும் அதிகரிக்குமா. மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை காளிகாம்பாளுக்கு உரிய நாளாம். அந்த நேரத்துல இந்த அம்மன் பார்வதி தேவியின் மற்றொரு வடிவமாக கருதப்படுது. அந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை காளிகாம்பாளை வேண்டினால் உடல் பலம் பெறுவதோடு உடல் நலமும் உண்டாகுமாம். ஆடி மாதத்தின் நான்காம் வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மனுக்கு உரியதாக சொல்லப்படுது. இவள் பராசக்தியின் ஒரு வடிவம். நான்காம் வெள்ளிக்கிழமை காமாட்சியை வழிபட்டால் நம்மை சுற்றியுள்ள தீய சக்தி நீங்கும், திருமண தடை அகலும், குழந்தை பேறு உண்டாகும். இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஆடி மாத

0: மாதத்தின் நிறைவு வெள்ளி, அதாவது ஐந்தாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரியது. இந்த கடைசி வெள்ளிக்கிழமையின் போது நடைபெறும் வரலட்சுமி பூஜை திருமணமான பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. திருமணமான பெண்கள் ஆடி மாதத்துல கடைசி வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து படையல் படைத்து வழிபடுவதுடன் சில சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தா வழிபட்ட பெண்ணின் கணவனின் ஆயுள் அதிகரித்து அவர் நீண்ட நாட்கள் சுமங்கலியாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகிய இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த ஆடி வெள்ளி ஐந்து வெள்ளியுமே மிக சிறப்பிற்குரியது. அதெல்லாம் சரி, இந்த ஆடி மாதம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா நேயர்களே? சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி ஒரு தேவகுல பெண் பாம்பு உருவம் எடுத்து கைலாயத்திற்குள் யாரும் அறியாமல் உள்ளே நுழைகிறானாம். பிறகு பார்வதி தேவியாக உருவம் பெற்று சிவபெருமானின் அதை அருகே செல்கிறாள். அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்கிறார். தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன்னிடம் இருந்த ஆயுதத்தை கொண்டு ஆடியை அழிக்க முயன்றார். அப்போது அந்த ஆயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்ததாம். அவள் இறைவனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள் சிவபெருமானிடம். ஆனால் சிவபெருமான், என் தேவி இல்லாத சமயம் நீ அவளை போல வடிவம் கொண்டு வந்து மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய், எனவே நீ பூலவகையில் கசப்பு குவையுடைய மரமாக பிறப்பாய் என தாபம் கொடுத்தார். அவள் தன்னை மன்னித்து தாப விமோசனம் அளிக்கும்போது சிவபெருமானிடம் வேண்டுகிறாளாம். அதற்கு சிவபெருமானே, பெண்ணே கவலை கொள்ள வேண்டாம், நீ மரமாகி போனாலும் ஆதி சக்தியின் அருளும் உனக்கு கிட்டும். சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள். ஆடியாகி உன் பெயரிலே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும். அந்த மாதம் இறைவி பார்வதி தேவிக்கு உகந்த மாதமாகவும் அமையும். அவ்வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார். இறைவனால் தாபம் பெற்ற ஆடி என்ற தேவகுலத்து பெண்ணே பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள். இறைவனின் தாபமே அவளுக்கு வரமாக மாறியது. தெய்வ நிலை பெற்ற வேப்ப மரம் ஆதி சக்தியின் தோற்றமாகவும் ஆனது. நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்ட வேப்பு மரமாக இருக்கின்றாள் அந்த ஆடி பெண்.
1: ஆமா, ஆடி மாதம் எவ்வாறு தோன்றிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகா சொன்னாங்க. அடுத்ததா, ஆடி மாதத்துல என்ன ஸ்பெஷல், அதாவது ஆடி மாசத்துல முக்கியமா வர வெள்ளிக்கிழமைகள்ல என்னென்ன வழிபாடுகள் மற்றும் சடங்குகள் செய்வாங்க அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வெள்ளிக்கிழமை வந்தாலே போதும், ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் பாத்தீங்கன்னா விடியற் காலையிலேயே எந்திரிச்சு, அதாவது எப்படி படிலும் விடியற் காலையில எந்திரிச்சு வீடை நல்லா சுத்தம் பண்ணி வீட்டு வாசல்ல கோலம் போட்டு தானும் சுத்தமாகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை அறையும் சுத்தம் பண்ணி பூஜை சிறப்பா செய்வாங்க. அது மட்டும் இல்லாம பிரசாதம் செஞ்சு அம்மனை வீட்டுல வழிபடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வர முதல் விஷயம் பாத்தீங்கன்னா கூழ் இல்லையா. அம்மனுக்கு கேழ்வரகு கூழ் காய்ச்சி அதை படைச்சு பக்தர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் தானமா வழங்குவாங்க. அதுதான் ஆடி மாதத்தோட முக்கிய அம்சமாவும் இருக்கும். அந்த கூழ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. நோய்களை தீர்க்கிற மருந்தாகவும் கருதப்படுது. அதனாலதான் அந்த ஆடிக்கோளுக்கு அவ்வளவு சிறப்பு. அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த ஆடிக்கோள் இல்லாம ஒவ்வொரு அம்மன் கோயிலும் இருக்கவே இருக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றுதல். கோவில்ல பாத்தீங்கன்னா மாவிளக்கு ஏற்றுதல், எலுமிச்சை பழத்தை உரிச்சு அதை வந்து சில பேர் வந்து விளக்கா பயன்படுத்தி விளக்கு போடுவாங்க. அதுல தீபம் ஏற்றி அப்படின்னா தீபம் ஏற்றினோம் அப்படின்னா திருஷ்டிகள்லாம் நீக்கி நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதுக்காகவே பக்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தன்னோட நேர்த்திக்கிழமை செலுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வேப்பிலை மற்றும் மஞ்சள். அம்மனோட வடிவமா கருதப்படுற வேப்பிலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் தோரணமா கட்டுவாங்க. வேப்பிலையும் மஞ்சளும் பாத்தீங்கன்னா கிருமி நாசினிகள் அதை வந்து அழிச்சிடும் அப்படின்றதுனால மழைக்காலத்துல குறிப்பா அதை பயன்படுத்துறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுமங்கலி பூஜை. சுமங்கலிய பாக்கல்யம் பாக்கியம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக, குடும்ப நலம் பெருகணும், செல்வமும் பெருகணும் அப்படின்றதுக்காக இந்த பூஜையை சிறப்பா செய்யறாங்க.
2: நேரம் 12:20 இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆலய தரிசனம் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய மடப்புறம் பத்ரகாளியம்மன் திருக்கோவில்ல தான் இருக்கும். அதாவது ஆடி மாசத்துல வர்ற வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவையா இருக்கு. ஆடி மாசத்தோட சிறப்புகளையும் அம்மனை வழிபட வேண்டிய முறைகளையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசத்துல குப்பி விளக்க லட்சுமியா பாவிச்சு அலங்கரிச்சு வழிபாடு செய்யறாங்க. அதுவும் போக ஆடி மாசம் அம்மனுக்கு தாய் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு வணங்குறதுனால மேன்மை உண்டாகும் அப்படின்னு நம்பப்படுது. அம்மனை வழிபடும் போது மரத்தால்

0: லலிதா சகரச நாமம் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது எல்லா சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆறு மாசம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செஞ்சு வீட்டுக்கு வரவழைச்சு வழிபடுறது இன்னுமே சிறப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆடி மாசத்தை ஒதுக்குறது அறியாமையால வந்த பழக்கம். உண்மையில ஆடி மாதம் பீட மாதம், அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வச்சு வழிபட வேண்டிய மாதம் அப்படிங்கறதுதான் சரியானது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறது இன்னுமே கூடுதல் பலன்களை தர்றதா சொல்றாங்க. ஆடி மாதம் அம்மனுக்கு சாட்சப்படக்கூடிய வளையல்களை பெண்கள் அணிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நீங்காத செல்வம் மற்றும் சகல நன்மைகளையும் பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம். ஆடி மாச வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டோம், மனசார நினைச்சு வழிபட்டோம் அப்படின்னா வீட்டுல சுபகாரியங்கள் தடையில்லாம நடைபெறும் அப்படிங்கறது நம்பிக்கை. அதுவும் போக ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திருப்பால் அபிஷேகம் செஞ்சு கருப்பு பட்டாடை, நூறு முத்துக்கள் பொறுத்த மணிமாலை, கரு ஊமத்தம் பூமாலை அணிவிச்சு மூங்கில் அரிசி காயாசம் படைச்சு வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பகையும் விலகும் அப்படிங்கறதாகவும் நம்பப்படுகிறது. ஆடி மாச வெள்ளிக்கிழமைகள்ல அதிகாலையில எழுந்து குளிச்சு தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிரித்து செவ்வரலில் செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்துக்கு முன்னாடி விநாயகரை பூஜிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வாழையில மீது நெல்லை பரப்பி அதன் மேல ஒழுக்கட்ட வச்சு விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா செல்வ வளம் கொளிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆடி மாசம் வீட்டுல சிறப்பு பூஜைகள் நாம மனமாற செய்யும் பொழுது திருப்பெண் குழந்தைகளை அம்மனா பாவிச்சு உணவு கொடுத்து அவங்களுக்கு ரவிக்க சீப்பு, குங்குமச்சிமை, கண்ணாடி, வளையல், தாம்பூலம் இதெல்லாமே நம்ம கொடுக்கணும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களா சொல்லப்படுது. இதனோடு ஐனத்துக்குரிய சிறப்பும் சேர்றதால ஆடி மாசத்துல வர்ற வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவையா கருதப்படுது. இந்த மாதிரி அம்மனை மனசார இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல நாம வழிபட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட சகல வினைகளும் தீருந்து நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லா இன்னல்களுமே தீரும் அப்படின்னு நம்பப்படுது. எத்தனையோ மக்கள் வந்து நம்பி வர்றாங்க அம்மன் கிட்ட அவங்களோட குறைகளை தெரிவிக்கிறதுக்காக. அந்த மாதிரி நம்பி வந்து தங்களுடைய வேண்டுதல்களை அந்த அம்மன் காது கொடுத்து நிறைவேற்றி கொடுக்கறதுனாலதான் சரி இத்தனை பக்தர்கள் வந்திருக்காங்க. நம்பிக்கையோட அந்த அம்மன் நம்மளுடைய குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட முழு மனசோட அம்மனை வந்து பூஜிச்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா துன்பங்களுமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
1: ஆம் நேர்களே, ஆடி மாதத்தின் முதல் வெள்ளியான என்று இங்க மடப்புறத்துல பாத்தீங்கன்னா நம்மளால இந்த நின்று கூட ப்ரோக்ராம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இங்க வந்து பக்தர்களை கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல இங்க உச்சிகால பூஜை நடக்க இருக்கிறது. அதை பாக்குறதுக்கு நம்ம ரொம்ப புண்ணிய செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற நாட்கள்லயுமே இங்க கூட்டம் அதிகமா தான் இருக்கும். இன்னைக்கு ஆடி வெள்ளி அந்த உச்சிகால பூஜையை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும். ஆனா இந்த நேரத்துல வந்து கிட்டத்தட்ட கம்பு கட்டி ஒரு 10-15 சுத்து உள்ள சுத்தி தான் அம்பாளுக்கிட்டே போற மாதிரி இருக்கு. அதுவுமே நம்ம இப்ப நின்றோம்னாலும் கிட்டத்தட்ட அம்பாள் பக்கத்துல போறதுக்கே மினிமமா வச்சாலுமே ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இருந்தாலும் நம்ம காத்து இருந்து அந்த அம்மனை அருளை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு பய பக்தியோட தான் இங்க பக்தர்கள் எல்லாம் நின்னுக்கிட்டு இருக்காங்க. காலியானவள் இந்த கோவில எங்க நின்றாலும் நமக்கு தெரிவாள். ஏன்னா வந்து 13 அடி உயரம், அதனுடைய குதிரை பாத்தீங்கன்னா 30 அடி உயரம். நம்ம கோயிலுக்கு வெளியே நின்று வெளிப்புறத்துல நின்று பார்த்தாலும் அம்பாள் நல்லாவே தெளிவாவே தெரியும். இருந்தாலும் அவளை பக்கத்துல போய் நம்ம பார்க்கணும், அவளுடைய அருளை பெறணும் அப்படின்னு இங்க பக்தர்கள் எல்லாம் காத்திக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது 1000 கண் உடையால் நமக்கு ஒரு ஓர கண்ணால பார்த்தா கூட போதுமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இங்க பக்தர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ஆடி மாதத்துக்கு பல்வேறு சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆடி மாதம் பிறந்ததும் தாத்தானியம் ஆரம்பிக்கிறது. ஆடி முதல் மார்கழி வரை தாத்தானிய காலமாகும். இந்த புண்ணிய காலத்துல புனித நதிகளில் நீராடுவது மிகவும் சிறப்பிற்குரியதான். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறங்கத்துல இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறுது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில்ல அம்மனின் ஆடி தபசு திருநாள் 12 நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. அரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுது. மக்களின் ஜீவ நாடியான ஆறுகளில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடும் பல நூற்றாண்டுகளாக தமிழர்களுடைய மரபா இருந்துகிட்டு இருக்கு. ஆடி மாதத்துல சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமா இருக்குமா என்ற ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கை நம்ம இருக்கிட்ட இருக்குது. இந்த பாத்தீங்கன்னா உங்க காதுகள்ல விழும் நினைக்கிறேன். பக்தர்கள் அனைவரும்

0: பூவை போட்டுக்கொண்டு இந்த அம்மனை மனதார வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பக்தர்களுக்கு சிலர் அருள் இறங்கி இங்க பல பக்தர்களுக்கு அருள் வாக்கு சொல்ல வேண்டியிருக்கின்ற ஒரு காட்சியெல்லாம் நமக்கு அங்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேயர்களே. கேரளாவில ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக கொண்டாடி வருகிறார்களாம். ஆடி மாத அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர்க்கடமையை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடமை செய்வதற்கான பலன் கிடைக்குமா? ஆடி மாத பௌர்ணமி நாளன்று சயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே ஆடி பௌர்ணமி நாளில் வைணவ தலங்களில் நம்ம வந்து பூஜை செஞ்சா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தை பத்தி இன்னும் நம்ம தெளிவா சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க சுபத்ரா.
1: அதாவது ஆடி மாசம் அப்படின்னாலே ஸ்பெஷல், அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா சொல்லவே வேணாம். பெண்கள்லாம் வந்துட்டு சும்மாவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா வந்துட்டு வீடு கழுவ பாத்திர விளக்க பாய்படுத்தா அலச அப்படின்னு ரொம்பவே பிஸியா இருப்பாங்க. ஆனா இந்த வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அப்படின்னா வந்துட்டு காலையிலே எந்திரிச்சு சீக்கிரமாவே குளிச்சு எப்படா இவ்வளவு பேரு கோயிலுக்கு இப்படி வந்தாங்க அப்படின்ட்டு நிறைய கூட்டமா இருக்கு. அம்மனை தரிசிச்சிட மாட்டோமா அப்படின்னு தான் வந்திருக்காங்க. அதாவது இப்ப திருப்பதி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால ஆன கதம்ப சாதத்தை படைச்சு வழிபடக்கூடிய சொன்னமான நம்பிக்கை நிலவுது. ஆடி மாசம் சுக்ல தசமியில சிக் தேவவாத விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அஞ்சு சிக் தேவதைகளை அந்தந்த திக்குகள்ல வழிபட்டா வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஆடி மாசம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் இருப்பது குடும்பத்துக்கு ஒரு அமைதியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாசம் கிராம தேவதைகளுக்கான கோவில்கள் உள்பட பிற மாதங்கள்ல திறக்கப்படாத அனைத்து கோயில்களுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படக்கூடிய வழக்கமும் இருக்குங்க. ஆடி மாச செவ்வாய்க்கிழமைகள்ல கோவில்ல எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றினா அதிக பலன்கள் கிடைக்கும். எலுமிச்சம்பழ விளக்குகளை வீட்டுல எப்போதுமே ஏற்றவே கூடாது அப்படின்றதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். கோவில்ல மட்டும்தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும்.
0: ஆம் நேர்களே, இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகளையும் ஆடி வெள்ளியின் சிறப்புகளையும் மடப்புறம் அருள்மிகு பத்ராகாளியம்மன் கோயில் இருந்து நம்ம சிறப்பு நேரலையில தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேரலையில் இணைவோம் நேர்களே.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கிய ஆலய தரிசனம்.
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
2: ஆடிவெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் இருந்து சிறப்பு நேரலை கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர்
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
2: நேரலையில் தொடர்ந்து இணைவோம் நேயர்களே. மீண்டும் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
1: சிறப்பு நிகழ்ச்சியா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் இருந்து சிறப்பு நேரலை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய நாள் பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் எங்கேயோ நிறைஞ்சு வடிஞ்சிட்டு இருக்குதாங்க சொல்லணும். அதாவது தெய்வத்தை பாக்குறதுக்கு இவ்வளவு பேரா அந்த பத்ரகாளியம்மனோட அருளை பார்க்கணும், அருளை நாங்க வாங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பக்தர்கள் இங்க கூட்டம் கூட்டமா அலமோதிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்மகிட்ட வந்து ஒரு பக்தர் பேச காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: இப்ப பேர் சொல்லுங்க.
4: என் பேரு மீனா.
1: எங்க இருந்துமா வரீங்க?
4: மதுரை பழங்கணத்துல இருந்து வரேன்.
1: மதுரையில இருந்து வந்திருக்கீங்க, அம்மாவை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இல்லையா? என்ன நேர்த்திக்கடனுக்காக வந்திருக்கீங்க? இல்ல நான் வந்து வேண்டுதல் வச்சிருந்தேன், அது நிறைவேறிடுச்சு, அதனால நான் வந்திருக்கேன், அம்மாவுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்களா? என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க?
4: நான் வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு

0: ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ பெரிய பொண்ணுக்கு இப்பதான் 21 ஸ்டார்ட் ஆகுது. அவங்க நல்லபடியா வரணும் அமையணும்னு சொல்லி வேண்டதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா எங்க அம்மா தான் என் மாதிரி சின்ன வயசு இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இது வேண்டுவாங்க. எனக்கு எங்க அக்காக்காக வேண்டாங்க. எனக்கு என் அக்காவுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆனப்ப எங்க அம்மா இங்க தான் பரிகாரம்லாம் பண்ணாங்க. பத்துக்குடவை சாத்தி கடா வெட்டி விருந்தெல்லாம் வச்சாங்க. அதே மாதிரி என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகுன்றதுக்காக வேண்டிக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு.
1: அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான், நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், செல்வம் பெருகணும், நம்ம கணவர் நல்ல நிலைமையில இருக்கணும், வீட்டுல செல்வம் பெருகணும் அப்படின்றதுக்காக நிறைய வேண்டுதலுக்காக வருவாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணுக்கு கூடுதல் கூடிய சீக்கிரமா ஒரு நல்ல வரன் அமையணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. சாமி பாத்துட்டீங்களா?
0: இல்ல, இன்னும் பகல கூட்டமா இருக்கு. பூஜையை பாத்துட்டு லைன்ல போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நாங்க அம்மாவை பார்க்காம போக மாட்டோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கீங்க இல்லையா?
0: கண்டிப்பா.
1: சரி ஓகே, இப்ப அடுத்ததான் உங்க பெண் குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர ஒரு ஐடியால இருக்கீங்களா?
0: கண்டிப்பா. இப்ப அவங்க ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்காங்க. சோ இந்த கூட்டத்துல அவங்க கூட்டம்னா வேலைக்கு போனோம் லீவ் சொல்லணும், அதெல்லாம் முடியாது இல்லையா? அதனால என்னைக்கு ஃப்ரீயா இருக்காங்கன்னு பார்த்துதான் கூப்பிட்டு வரணும். ஏன்னா கவர்மெண்ட் வேலையை ஆடி வழியப்ப வருமா தெரியாது. சோ என்னைக்காச்சும் லீவ் கிடைக்குமோ அவங்க நான் கூப்பிட்டு வருவேன்.
1: அதனால தலை வெள்ளிக்கிழமை அம்மாவை முதல் வெள்ளிக்கிழமையே பாத்தணும் அப்படின்னு சொல்லி மதுரையில இருந்து கிளம்பி வந்துட்டீங்க இல்லையா?
0: கண்டிப்பா.
1: யாரிடம் வந்திருக்கீங்க?
0: நானும் என் ஹஸ்பண்டும் வந்திருக்கோம்.
1: ஓகேம்மா, கூடிய சீக்கிரம் ஒன்று அவங்களுடைய வேண்டுதல் பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்த பட்சத்தை பேசிடலாம்.
2: ஆமா, ரொம்ப நேரமா ஒரு அம்மா சாமி பாக்குறதா நிக்கிறாங்க, பாத்துட்டாங்களா என்னன்னு கேப்பா. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் சன்னா நேரு.
2: எங்க இருந்து மாறீங்க? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற இந்த பத்ரகாளி அம்மனை பார்க்க வந்திருக்கீங்க. எத்தனை முறை இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க?
3: நான் எப்படி 20 மேல வந்திருக்கேன். ஊடி செவ்வாய்க்கு வருவேன்.
2: சரிம்மா, இப்ப நான் நார்மலா வந்து வெள்ளி செவ்வாய் வர்றதை விட இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி கணக்கில் அடங்காத கூட்டம் இங்க இருக்குது. எப்படி நீங்க சாமியை பாத்துட்டீங்களா? எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க?
3: நான் வந்து 8 மணிக்கு வந்தேன். வரிசையிலேயே நிக்க முடியாது, கால் வேலு. அதனால வந்துட்டு சரி இப்படி சைடுல கேட்டு போவோம்னு வந்தேன். எப்பவும் அப்படி கேட்டா விட்டுவாங்க, இப்ப விட மாட்டேன்னு ஒரே பிடிவாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க கூட
2: அப்படிலாம் இல்லைங்கம்மா. சரிங்கம்மா, இப்ப வந்து சாமியை நீங்க பாக்குறீங்களா? நீங்க நார்மலா வந்து இருக்கிற கூட்டத்துக்கு இப்ப அளவு அதிகமா இருக்குது. இதுல விழாக்கள்லாம் இங்க நடக்கும்ல, அதெல்லாம் வந்து கலந்துருக்கீங்களா? பௌர்ணமி பூஜையில எல்லாம்
3: வந்திருக்கேன். வந்திருக்கேன் சார்.
2: என்னென்ன வேண்டுதலுக்காக எல்லாம் இங்க பக்தர்கள் வராங்க?
3: நான் தங்கச்சி மக்கள் கல்யாணம் ஆகணும் வச்சிருந்தேன். இப்ப பிள்ளை பிள்ளை கூட அடுத்த மாசம் கல்யாணம். நான் வேண்டுதல் நிறைய சபரிமலையில இருந்து எல்லா கோயிலுக்கும் போறவன் நானு.
2: நல்லதுங்கம்மா, உங்க வேண்டுதல் நிறைவேறட்டும். ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்து ஒரு பக்தர் சொல்லுங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து மாறீங்க?
4: நாங்க மானாமரை பக்கம்.
2: மானாமரில இருந்து அங்க பக்கத்துல நம்மளுக்கு பெரிய அம்மன் இருக்கிறா, தாயமங்கலம் முத்துமாரி. இப்ப இங்க வந்து மடப்புறத்துல பத்ரகாளி அம்மனா அந்த சக்தி இருக்கிறா. இந்த கோயிலுக்கு நீங்க எத்தனை வருடமா வரீங்க? உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க.
4: நான் இங்க விவரம் தெரிஞ்சதுலேருந்து இங்க வரோம் கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு இங்க வந்து நிறைய சிறப்பம்சம் இருக்கு. எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் உடனே நிறைவேறிடும். ஆமா, எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் ஆத்தா உடனே நிறைவேற்றி கொடுத்துருவா. எல்லா மக்களுக்கும் குழந்தை வர வேணுமா, பள்ளி திருமணம் வர வேணுமா, வேற என்ன வேணுமோ, வீடு வாங்கணும், எது வேணும்னாலும் உடனே பொண்ணு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ஆகணும்ன்ற போல் எந்த வேண்டுதலா இருந்தாலும் உடனே நிறைவேற்றி கொடுத்துருவோம். கோயிலோட அம்சம் அதை
2: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. அதாவது பல வேண்டுதல் எல்லாம் ஆத்தா நிறைவேற்றி வைக்கிறான் இருக்கீங்க. இப்ப வேண்டுனதான் நம்ம கேட்க கூடாது, ஏற்கனவே நீங்க வேண்டி அம்பாள் நடத்தி கொடுத்து உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கா?
4: நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. என் மகளை நல்லபடியா உப்பு கொழுந்தது நிறைய வேண்டுது. எங்க வீட்டுக்காருக்கு நல்ல ஒரு வேலை கொடுக்கணும்னே, அதே மாதிரி நல்ல ஒரு வேலை கொடுத்துச்சு. நிறைய இந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு குழந்தை இல்லாம இருக்குன்னு குழந்தை கொடுத்துச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனாலதான் நம்ம விடாம இங்க வரோம்.
2: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம என்ன வேணும்னே கேட்க வேண்டியதில்லை, நமக்கு எது தேவை அப்படிங்கறது ஒரு தாயானவளுக்கு தெரியாதா? பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படின்னு வேண்டத்தக்கது அறிவோய் நீ எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீ தெரியும், உனக்கு நீயே கொடுப்ப அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இங்க பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. நேரலை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் நேரலையில் இணைவோம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பெண் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்த எந்த கோவில்ல இருந்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய மடப்புறம் பத்ரகாளி அம்மன் திருக்கோவில இருந்தா பேசிட்டே இருக்கோம். இங்க நம்ம கூட பேசுறதுக்காக பக்தி சிரத்தையோட ஒரு அம்மா காத்துட்டே இருக்காங்க. வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்க பேர் சொல்லுங்களா?
1: என் பேர் அமராவதி. நாங்க அங்க அழகர் கோயில இருந்து இங்க வந்துருக்கோம்.
0: அழகர் கோவில இருந்து அம்மா வந்திருக்கதா சொல்றாங்க. எத்தனை வருஷம் அம்மா அந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க?
1: நான் 40 வருஷமா வரு
0: 40 வருஷமா அம்மனை பாக்குறதுக்காக வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி உங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சியான தருணம், அம்மனை வேண்டி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான நெகிழ்ச்சியான தருணம், உங்க வாழ்க்கையில ஏதாவது மறக்க முடியாத தருணம், அதை பத்தி கொஞ்சம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்கம்மா.
1: நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். ஒரு சூடை வாங்கி பொறுத்துனா போதும், அது கொடுக்கும்.
0: அதாவது ரொம்ப செலவெல்லாம் நம்ம பண்ணதே வேணாம், நம்ம மனசார ஒரு கூடம் வாங்கி நீங்க பிரார்த்தனை செஞ்சாலே போதும். கூடம் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்க, அந்த அம்மனை நினைச்சு நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சரிம்மா, சாமி பாத்துட்டீங்களா?
1: பார்க்க முடியலப்பா, கூட்டம் இருக்குல்ல நிறைய.
0: அதிகமான கூட்டம் காரணமா இன்னும் சாமி பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே முயற்சியோட உட்கார்ந்துட்டே இருக்காங்க, மனம் தளராம இன்னைக்கு சாமியை நம்ம பாத்துட்டு தான் போகணும், நம்ம வேண்டுதல்களை அவங்க கிட்ட வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க. அடுத்துதான் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்தி.
2: என் பேரு லதா, நான் அழர் கோவில இருந்து வரேன். நான் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ஏதாவது இப்ப கஷ்டம் அப்படின்ட்டு தான் வரணும்னு இல்லை, நம்ம என்ன ப்ராப்ளம்னாலும் இங்கே வந்து சாமியை மனசார நினைச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணணும், எலும்புக்கும்பளம் வாங்கி கொடுக்கணும், கூடம் வாங்கி பொறுத்தணும் அப்படின்லாம் இல்லை. நம்மளால முடிஞ்சதை பண்ணி மனசால நினைச்சு கும்பிட்டாலே சாமி நல்லது நல்லது பண்ணும். அதோட இங்க வந்து என்ன கஷ்டத்துக்கு வந்தாலும் என்ன எவ்வளவு எப்பேற்பட்ட பிரச்சனை குடும்பத்துல இருந்தாலும் அதை வந்து சாமியை நம்ம மனசார வேண்டி கேட்கல, சாமி நம்மளுக்கு நல்லது பண்ணி கொடுக்குது, அது உடனே கேட்குது. அந்த வகையில இங்க வர்றதுல வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதி, மனசு சந்தோஷம், குடும்பத்துல நிம்மதி எல்லாமே கிடைக்குது. அதனால எல்லாரும் ஒரு தடவையாவது இங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு போங்க, சாமி கண்டிப்பா நல்லது பண்ணும்.
0: கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னாங்க இல்லையா, அதாவது அம்மன் வந்து நம்ம சொல்ற வேண்டுதல்களை வந்து காது கொடுத்து கேக்குறதா சொல்றாங்க. உண்மைதாங்க, நம்ம அம்மா மாதிரியே நம்மளோட ஒரு குறைகளை வந்து நம்ம அம்மா கிட்ட தான் போய் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம அம்மா கிட்ட சொல்ற மாதிரி நம்மன் கிட்ட அவங்களோட குறைகளை சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்கன்னு ரொம்பவே அழகா சொன்னாங்க. அடுத்ததை நம்ம கூட பேசுறதுக்காக பாத்துட்டே இருக்காங்க.
3: ஆமாங்க, தொடர்ந்து பக்தர்கள் வந்து ரொம்பவே தீவிரமா நான் வேண்டியிருக்கேன், எப்படியும் நடந்துரும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு புதுசா வந்து வேண்டியிருக்கிற பக்தர்களையும் நம்ம பாக்குறோம். அந்த வரிசையில அடுத்ததா ஒரு பக்தர் பேச காத்திருக்காங்க. வணக்கம், உங்க பேர்
4: சொல்லுங்கயா?
3: சரி, எங்கிருந்து வரீங்க?
4: பக்கத்துல இருந்து.
3: நல்லதுங்கயா, இன்னைக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, யார் சொல்லி வரீங்க, இல்ல இதான் முதல் தடவையா இல்ல ஏற்கனவே வந்திருக்கீங்களா?
4: முதல் தடவையா வந்துட்டு இருக்கேன்.
3: முதல் தடவையா வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க?
4: எல்லாரும் கையில சோகம் கிடைக்கணும்னு வேண்டி வந்திருக்கோம்.
3: இந்த அம்மனோட சிறப்பு தெரிஞ்சு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அம்மனோட சிறப்பா?
4: அம்மனோட சிறப்பு இன்னைக்கு வந்திருக்கேன் சாமி எங்களுக்கு நல்ல வழி காட்டுட்டு இனிமேலும் எங்களுக்கு கையால் சோகம் சந்தோஷம் தரக்கட்டும்னு வந்திருக்கேன்மா.
3: ஆரோக்கியத்துக்காக வந்திருக்கேன்.
4: ஆரோக்கியத்துக்காக வந்திருக்கேன், மன நிம்மதிக்காக.
3: நமக்கு என்ன செல்வம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா ஆரோக்கியத்தோட நீடுடி வாழ்ந்தாலே நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இல்லையா?
4: ஆமா, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை கொடுக்கணும், கையால் சோப்பை கொடுக்கணும், சாமியை கும்பிடு. இன்னும் இந்த இப்பதே வந்திருக்கோம், வந்திருக்கோம்
3: புதுசா வந்திருக்கீங்க. இப்ப இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு இல்லையா, 12:44 ஆயிருச்சு, இப்ப நீங்க சாமி பாத்துட்டீங்களா இல்லையா?
4: சாமி பாத்துட்டோம்.
3: எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பாத்தீங்க, எப்ப வந்தீங்க?
4: நாங்க ஒரு 1/2 நேரம் நின்னு பார்த்தோம்.
3: அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம், அந்த காளிய நேர்ல பாக்கும்போது உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு?
4: மனசு திருப்தியா இருக்கு. ஆமா, ஒரு மணி பூசியை பாக்குறதுக்காக உட்காந்துருக்கோம்.
3: ஓ சரி, ஓகே, வந்து சாமியும் பார்த்தாச்சு, அந்த ஒரு மணி சிறப்பு பூசியை பாக்கணும் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்க. நல்லதுங்க, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும், ரொம்ப நன்றிங்க.
4: சரிங்க.
3: 12:45 ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில சிறப்பு ஆடுவழி நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேர் வந்து நம்ம கூட வந்து ஒரு குட்டி பக்தர் காத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நானும் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ,
3: உங்க பேர் சொல்லுங்க.
5: என்னென்ன வந்து சாமிக்கு வந்து இது

நேரம் 12:40 ரொம்ப பக்தி சிறப்பையோட நாம இணைச்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆலய தரிசனம் நிகழ்ச்சி. அதாவது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்குதான் ஆடியே பிறந்திருக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமையில பிறந்திருக்கிறது. இன்னுமே கூடுதல் சிறப்பு, அத்தகைய கூடுதல் சிறப்பு

0: வந்து நல்லா மாலையெல்லாம் கோர்த்து போடுறாங்க. நல்லா இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயில் மணப்பூர் காலி வந்து நீங்க கோயில நடத்தி வச்சு ரொம்ப விசேஷமான நாள். இதுக்குனால பக்கம் கொட்டை அடிக்கிறாங்க, போலீஸ்ல இருக்கிறாங்க, மாடுலாம் கோயிலுக்கு போடுறாங்க, சாமியை பாக்குறாங்க. இந்த மாதிரி வெளியில இந்த மாதிரி கூழு கூழு அது மாதிரி விட்டுறாங்க.
1: ஒரு அம்மா உங்களுக்கு பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்டா என்ன கூடுதல் சிறப்பா இருக்கும்.
2: இங்க இன்னொரு தசை வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். ஆமா, நீங்க எப்போ வருஷமா வந்துருக்கீங்க? உங்க பேர் என்ன போல சொல்லுங்க.
1: என் பேர் சுருதி. நான் வந்து இந்த கோயில் வந்து எங்க அம்மா மூலியமா தான் இங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எங்க வீட்டுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாரு. அவருக்கு இந்த கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன நீ சொல்ற போனா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவரே நீ அனுப்பி விடுறாரு. வா எப்பயாவது விசேஷம்னா கோயிலுக்கு போங்க செய்யுங்கன்னு சொல்லி. இப்ப அவர் நல்லாவே இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப அவர் கோயிலுக்கு வந்துட்டு போனதை பிறந்து அவருக்கு எல்லாமே சூப்பரா ஆயிடுச்சு. உடம்பு எந்த பிரச்சனையும் கிடையாது.
2: சரி, நீங்க சொல்றீங்க. ஆனா ஊரு நீங்க எந்த ஊரு அதை சொல்லுங்க.
1: நாங்க திண்டுக்கல் மாவட்டம் நெல்லூர்ல இருந்து வந்திருக்கோம். அதாவது அந்த குழந்தை அந்த பெற்றோரோட குழந்தையும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆர்வமா கேட்டுக்கிட்டே சொல்லுங்க.
3: என்னோட பேர் சங்கீதா. நானும் திண்டுக்கல் மாவட்டத்துல நெல்லூர்ல இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து விசேஷமான நாள். ஆடி ஒண்ணு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்து அம்பாலை தரிசிக்கணும் அப்படின்னு வந்திருக்கோம். இங்க வந்து ரொம்ப விசேஷம். நம்ம மனம் உறங்கி உருகி எது வேணும்னாலும் அது நடக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க வந்து இன்னைக்கு அம்பாலை பாத்துட்டு போனோம் அப்படின்னு வந்திருக்கோம். அம்பாலுமே உங்களுக்கு இருக்கா? எது வேணும்னாலும் நடந்துடும் அப்படின்னு நடந்துடும். நம்ம மனம் உருகி வேணும்னா அது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க வந்திருக்கோம். அப்ப இப்போ ஒரு தீவிர வேண்டுதலோட வேண்டுதலோட வந்திருக்கோம். நாங்க வேண்டிய வச்சுக்கணும்னு ரொம்ப நாள் எங்களோட கனவு. அந்த கனவை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம். உச்சிக்கல பூஜை இங்க ரொம்ப ஃபேமஸ். அதனாலதான் இவ்வளவு பேருமே காத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு மணி ஆக போது அதை பாக்கணுன்றதுக்காக இங்க வந்திருக்கோம். அதாவது நிறைய பேர் சொல்லிட்டாங்க உச்சிக்கல பூஜைக்காக தான் வெயிட் பண்றோம். அதுவும் இந்த சாம்பிராணி வாடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாருமே ரொம்பவே தீவிரமா இருக்காங்க.
4: ஆம் நேயர்களே, நேரம் இப்போது 12:49 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உச்சிகால பூஜைக்கு இங்க தயாரான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது மதுரையை பூரோக கைராயம் என்பார்கள். அதை மெய்ப்பிக்கும் விதமா பாத்தீங்கன்னா இங்க வந்து சாம்பிராணியுடைய நறுமணம் வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு தெய்வ லோகத்துக்கே கொண்டு போற ஒரு உணர்வு இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த உணர்வை நாங்கள்லாம் இங்க பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் நேயர்களே. இன்னும் 10 நிமிடத்திலே அந்த உச்சிகால பூஜையானது ஆரம்பமாக இருக்கின்றது. அதாவது ஒரு பாடல் வரி வரும். கனிமாலை கொண்டு வந்தேன் பாரமா, காளி அவள் கழுத்தில் கூட வாங்கமான்னு அந்த மாதிரி நிறைய கனி மாலை எடுத்துக்கொண்டு இங்க பக்தர்கள் அந்த உச்சிகால பூஜைக்கு அம்பாளுடைய கழுத்துல அணிவிக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டுகொண்டு இருக்கின்றோம் நேர்களே. உச்சிகால பூஜையும் இன்னும் வெகு விரைவாக இன்னொரு 10 நிமிடத்தில் நடைபெறவிருக்கிறது. நாமளும் அந்த இறை உணர்வை பெறுவோம். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணைவோம் நேர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை PTR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல BE சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டுமே. SC ST மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை தங்களை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் உங்களை 100.1 நாம இணைத்திருக்கோம். ஆளுநர் தரிசனம் நிகழ்ச்சியில, அதாவது இன்னும் சில மணி நிமிடங்கள் தாங்க இருக்கு, எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்சிகால பூஜை துவங்குறதுக்கு. அதனால பக்தர்கள் ரொம்பவே பக்தி சிறப்பையோட சாம்பாணி நறுமணத்தோட நீண்ட நெடிய வரிசையில அம்மனை பாக்குறதுக்காக காத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தருணத்துல நம்ம கூட பேசுறதுக்காக இப்ப ஒரு அம்மா காத்துட்டே இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க?
5: திருப்பூரத்துல இருந்து வர்றோம்.
4: எத்தனை வருஷமா இந்த கோவிலுக்கு நீங்க வந்துட்டு அம்மனை தரிசிச்சுட்டு இருக்கீங்க?
5: நாங்க வார வாரம் வர்றவங்க. எத்தனை வருஷம் சொன்னா நாங்க என்னத்த சொல்றது?
4: அதாவது கணக்கே இல்ல, நாங்க வார வாரம் அம்மனை பார்க்க வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, இப்ப வந்து சாமி பாத்துட்டீங்களா? இவ்வளவு கூட்டம் இருக்கே, பாத்துட்டீங்களா?
5: இனிமேல்தான் பார்க்க போறோம். கூட்டம் ஜாஸ்தியா இருக்கே, குறையுதுன்னு உட்கார்ந்து இருக்கிறோம்.
4: அதாவது ரொம்ப கூட்டமா இருக்கு, அதனால குறையட்டும்னு உட்காந்துருக்கோம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இருந்து அம்மனை தரிசிச்சுட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி பொறுமையோட காத்துட்டே இருக்காங்க. அதாவது நம்ம வேண்டுதல்களுக்கு செய்தி சாய்க்கிற அந்த அம்மனை வந்து ஆங்கார ரோஹிணியா எழுதிட்டு இருக்கக்கூடிய அம்மனை சாந்தோஷ் ஒரிஜினியா இல்லங்க, ஆனா பக்தர்கள்கிட்ட ரொம்பவே அன்பானவங்களா அந்த அம்மன் இருக்காங்க. சரிங்கம்மா, உங்களோட வேண்டுதல்கள் என்ன நிறைவேறி இருக்கு? உங்களோட நிகழ்ச்சியான தருணங்கள் ஏதாவது
5: கிடையாது? அதனால வந்து அவளை மனசார கூப்பிட்டா போதுன்னா மனசார வந்து கூப்பிட்டுதான் இருக்கு. நான் நேர்த்திக்கடெல்லாம் போட்டேன்னா இதை கூட்டிட்டு வந்து செய்யறதுக்கான கிடையாது. அதனால வந்து அவளை தரிசனம் பண்றதோட சரி.
4: அதாவது இங்க பக்தர்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் கவனிச்சீங்களாங்க, அதாவது நீங்க அதை செய்யணும், இதை செய்யணும், நேர்த்திக்கடன், அதெல்லாமே தாண்டி நம்ம மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் இந்த அம்மன் நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கறதான் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு.
6: இங்க உச்சிக்கலை பூஜைக்கான மணி அங்கங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாம்பிராணி அங்கங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு.
7: அது மட்டுமா, அதாவது நாற்புறமும் குழந்தை சத்த ஒளியோடு அந்த அம்பாளுக்கு பத்திரகாளி அம்மனுக்கு உச்சிக்கலை பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
8: நிறைவா ஒரு பக்தத்தை பேசிடலாம். அவங்களும் ஒரு வேண்டுதலோட தான் வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க? அதுவும் கல்யாணம் புதுமண தம்பதிகள். வணக்கம்.
9: வணக்கம்.
8: உங்க பேர் சொல்லுங்க.
9: எத்தனை
8: வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்க? தனித்தனியா முன்னாடி வந்திருக்கீங்களா?
9: இதுக்கு முன்னாடி நாங்க வந்திருக்கோம்.
8: அப்போ இங்க வந்துதான் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கீங்களோ?
9: இல்ல இல்ல, அப்படி இல்ல.
8: நல்லது. உங்க பேரு?
9: நல்லது.
8: உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு?
9: கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆச்சு.
8: சரி, யாராவது சொன்னாங்களா இந்த கோயிலுக்கு போங்க, சிறப்புகள் இருக்கு?

0: ஆமா சிறப்புகள் இப்ப சொல்றாங்களோட நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்களை கொடுத்தது இங்க என்ன வேணாலும் கண்டிப்பான முறையில வந்து நடக்கும்.
1: நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்து விட்டோம் நேயர்களே. ஆடி வெள்ளி சிறப்பு வெள்ளியாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறது எந்த சந்தேகமும் கிடையாது. கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பின் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் போல் திருத்தன பாரமும் மாரமும் செங்கை சிலையும் அம்பும் முருந்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே சிவபிரானின் கண்களிலும் கருத்தினிலும் நிறைந்த மேரிவினை போன்று பெருத்த ஸ்தனங்களால் சம்பந்தருக்கு ஞானப்பால் அளித்து பேரருள் புரிந்த முத்து மாலையும் கரும்பு வில்லும் மலர் கனைகளும் அழகிய புன் உருவலும் பொருந்திய தேவியே நீ என் கண்ணுன் வா. ஆடி வெள்ளி முதலாம் நாளான இன்று சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரலை கேட்டோம் நேயர்களே. இந்நிகழ்ச்சியினை கேட்ட அத்தனை நேயர்களின் உள்ளங்களிலும் அவர்தம் இல்லங்களிலும் மடப்புறம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மனின் பேரருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஏ விக்னேஷ், என்ஏ தமிழ்ச்செல்வி, எஸ் சுபத்ராதேவி, உடன் ஒளிபரப்பு அதிகாரி என் வி சதீஷ்குமார். நிலையம் திரும்பவும் நேர்களே, நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் காலத்தால் அழியாத கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், பி சுசிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில்.
1: தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்

0: ஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: ஹலோ, யாருப்பா பேசுறது?
3: வணக்கம், நாங்க ABC இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
2: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
3: நீங்க செல்லம்மா தானே?
2: நான் தான் செல்லம்மா, என்னவா?
3: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
2: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
3: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
2: ஆமா தாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
3: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
2: எப்ப தாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்து தாயி, நிறைய செலவு இருக்கு.
3: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
2: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
3: பாட்டி அப்பலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
2: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
3: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
2: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
3: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
2: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுட்டு கையில காசை குடுதாயி, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
3: பாட்டி பாட்டி,
2: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
4: பாட்டி
3: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காணங்களாய் வசந்த காணங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷிலா ஆகியோர் குரல்களில்.

காலத்தை வென்ற கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.

நிகழ்ச்சியின் அடுத்த காவிய கானமாக இசைக்கு இருக்கும் பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் கண்ணதாசன் வரிகளில்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 105

0: ₹50 கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலங்கள் கடந்தும் மறக்க முடியாத காவிய காணங்களை வசந்த காணங்கள் நிகழ்ச்சியில் தான் கேட்டிணைந்திருக்கும் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து. வாலி வரிகளில் பி. சுஷீலா, குரல் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தை தாண்டி மனதில் வாழ்கின்ற கானங்களை வசன கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்டிணைந்திருக்கோம் நேயர்களே. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து பாரதிதாசன் வரிகளில் பி. சுசீலா குரலில்.

103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசன கணங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா ஆகியோர் குரல்களில் கண்ணதாசன் வரிகளில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க.

0: மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வசந்தங்கானங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கும் காவிய கானம் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

நினைவுகளிலிருந்து நீங்காத காணங்களாய் வசந்த காணங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியின் அடுத்த காவிய கானமாய் கேட்கலாம். 1962 ஆண்டு வெளிவந்த குஞ்சம் சலங்கை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கார வேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். அடுத்ததாக காற்றாலைகளில் இசைக்க இருக்கும் பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து எஸ் எம் சுப்பையா நாயுடு மற்றும் என் எஸ் பாலகிருஷ்ணன் இசையில், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளில் ஜிக்கி குரலில்.

நேரம் 1:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுதான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது வசந்த கானங்கள். அடுத்ததாக தெம்மாங்கு பாடல் நிகழ்ச்சிக்கு தயாரா வந்துட்டீங்களா?
1: கண்டிப்பா, தெம்மாங்கு பாடல் கரெக்டா 2 மணி செய்தி சுருக்கம் தொடர்ந்து 2-2 அருமையான பாடல்கள் காத்துட்டே இருக்கு. அருமையான பாடல்கள் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில சூப்பரா போட்டீங்க. அந்த வசந்த கானங்கள் கேட்ட நேர்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிராம தொடர்ந்து தெம்மாங்கு பாடல்கள், அருமையான பாடல்கள், ஆட்டம் போடக்கூடிய பாடல்கள் கேட்க காத்துட்டே இருங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து
0: பாரதியார் பாடல் கேட்கலாம் நேர்களே.

நேரம் 2:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தெம்மாங்கு பாட்டு. எல்லாருக்குமே ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். பொதுவா இசையை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மனிதனோட ஒன்றி இருக்கிறது அப்படின்னா அது இசை மட்டும்தான். அந்த இசை பல பரிணாமங்கள்ல பிரதிபலிக்குது. அதுல குறிப்பா தெம்மாங்கு பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் கிராமம் தான் ஞாபகம் வரும். கிராமத்துல ஆரம்பிச்சு அதுவும் இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை தன்னானே நன்னே நன்னேன்ட்டு கும்மி பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு திருவிழாக்கள் ஆரம்பிச்சு அது அப்படியே தொடர்ந்து நகரங்கள்ல இருக்கக்கூடிய கானா பாட்டு வரைக்கும் எல்லாமே தெம்மாங்கு தான். என்ன மாதிரியான பாடல்கள் தெம்மாங்கு பாட்டை கேட்க போறோம் அப்படின்னா, சூப்பரான அப்படியே உட்கார்ந்த இடத்துல உங்களை ஆட்டம் போட வைக்கக்கூடிய அருமையான பாடல்கள், வித்தியாசமான இசையமைப்புல இருக்கக்கூடிய தெம்மாங்கு பாடல். சரி, இன்னைக்கு கடவுளை கும்பிட்டு அம்மா தாயே எதாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக அம்மன் பாடலோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அம்மன் அப்படின்னோடனே எல்லாரும் ஒரு மாதிரி யோசிப்பீங்க, ஆனா இங்க இருக்கக்கூடிய அம்மன் வித்தியாசமானது. என்ன அப்படின்னா, காடு மலைகளில் இருக்கக்கூடிய அம்மனை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வழிபடுவாங்க அப்படின்ற முறையை ரொம்ப அருமையான இளையராஜா இசையமைப்பில் வித்தியாசமான இசையமைப்பில் உருவான அற்புதமான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது தெம்மாங்கு பாடல் நிகழ்ச்சியில் உங்களோட செண்பகவல்லி.

இளையராஜா அவங்களோட வித்தியாசமான ஒரு இசையமைப்பில் முள்ளும் மலரும் படத்திற்காக ஒரு அற்புதமான பாடல் முதல் பாடலாக கேட்டு முடித்தோம். அதாவது ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபட்டாச்சு. அற்புதமான திம்மாங்கு பாடல்கள், வித்தியாசமான திம்மாங்கு பாடல்கள்னு சொன்னோம் இல்லையா. பொதுவாக ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மனிதனோட ஒன்றி இருக்கக்கூடிய அந்த இசை பல பரிணாமங்களில் பிரதிபலிக்குது. அப்படி தெம்மாங்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய தெம்மாங்கு, நகரத்தில் இருக்கக்கூடிய கானா பாட்டு வரைக்கும் எல்லாமே தெம்மாங்கு பாட்டோட அடங்கும். அப்படி இப்போ ஒரு பாட்டு கேட்டோம் இல்லையா, இந்த பாடல் பார்த்தீங்கன்னா மலை, அதுக்கப்புறம் காடுகள் இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய அம்மனை எப்படி வழிபட்டாங்க அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல் கேட்டோம். சரி, அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துருவோம். இது தெம்மாங்கு பாடல், ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் 2:14. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 தெம்மாங்கு பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். தெம்மாங்கு அப்படின்னா கிராமத்தில் இருக்கிற கும்மி பாட்டுல இருந்து திருவிழாக்கள் இருக்கக்கூடிய பாட்டு மட்டும்தான் அப்படின்னு கிடையாதுங்க. நகரங்களில் இருக்கக்கூடிய கானா பாட்டும் ஒவ்வொருத்தரையும் இருந்த இடத்துல இருந்து அப்படியே ஆட்டம் பட வைக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே தெம்மாங்கு பாட்டு தான். சரி, அந்த மாதிரி வித்தியாசமான இசையமைப்புல அற்புதமான பாடல்கள் தான் இன்னைக்கு தெம்மாங்கு பாட்டுல கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ஜானி படத்திற்காக.

நேரம் 2:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தெமாங்கு பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம். தெமாங்கு பாட்டு வித்தியாசமான இசையமைப்புல உருவான பாடல்கள், அப்படியே இருந்த இடத்துல இருந்து ஆட்டம் போட வைக்கக்கூடிய அற்புதமான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். சரி, அந்த வரிசையில அடுத்த பாடல் என்ன பாடல்? ரோசாபூர் வைக்கைக்காரி படத்திற்காக.

தினம் 2:25 தேமாங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல், வித்தியாசமான பாடல்கள் வரிசையில போக்கிரி ராஜா படத்திற்காக.

0: சிங்காரமயிலே
1: சொல்ல சொல்லவே காவண்டு விளையாடுது சொக்க வச்ச மச்சானுக்கு சுகம் ஏறுது.
0: நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா போக்கிரிக்கு போக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா எனக்கு நீதான் அடி எனக்கு கொண்டாட்டி
1: எனக்கே நான்தானையா உனக்கு கொண்டாட்டி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் 2:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 தெமாங்கு பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். பொதுவாக இசை பல பரிணாமங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மளை ஆட்டம் போட வைக்கக்கூடிய பல பாடல்கள்ல தெமாங்கு பாட்டும் ஒன்று. சரி, அதுல வித்தியாசமான பாடல்கள் தான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த பாடல்

ஆட்டம் போட வைக்கக்கூடிய அற்புதமான பாடல்கள் தெம்மாங்கு பாட்டு நிகழ்ச்சியில தான் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 2:36. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த வாரிசு படத்திற்காக ஜானகியோட குரல்ல அற்புதமான ஒரு பாடல் கேட்டு முடிச்சோம். அதே மாதிரியான ஃபீல்ல ஒரு பாடல் வாழ்வி மாயம் படத்திற்காக கேட்டு வந்துடலாமா?

0: மதுரை தனவாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 2:42. எங்கேயுமே எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நம்மளாம் ஆட்டம் போட வைக்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். தேமாங்க பாட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல்

வாங்கடி.

ஆச்சா!

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கேட்டதைக்கு விசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தெமாங்க பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 2:47. தெமாங்க பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராஜா கையை வச்சா படுத்திருக்காங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 2:53. தேமாங்க பாட்டை கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் இருந்த இடத்திலிருந்தே ஆட்டம் போட வைக்க அருமையான பாடல்கள் கேட்டு ரசித்தோம். தெம்மாங்கு பாட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தெம்மாங்கு பாடல்கள் கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
3: அப்போ நம்ம மதுரை PTR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல BE சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. SC ST மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மென்மையான மெட்டுக்கள் மற்றும் இதமான இசையோடு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக இசைக்க இருக்கும் பாடல் காக்க காக்க திரைப்படத்திலிருந்து, ஹர்ஷ் ஜெயராஜ் இசையில், பாம்பே ஜெயஸ்ரீ குரலில்.

0: எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைய
2: ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸர்சைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல
3: இருக்கேன்.
4: நானும்
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்லிசை தென்றலாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கோ. நிகழ்ச்சியில அடுத்ததாக நாம் கேட்க போகும் பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் குரல்களில் வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில்

மெல்ல வரும் மெட்டிக்கலாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்து இசைக்க இருக்கும் பாடல் மன்மதன் நம்பு திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் வரிகளில் கமல்ஹாசன் மற்றும் பிரியா ஹிமேஷ் குரல்களில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:52. மனதை வருடும் மெல்லிசை கானங்களாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த மெல்லிசை மெட்டாய் இசைக்கு இருக்கும் பாடல் பொறி திரைப்படத்திலிருந்து தீனா இசையில் மது பாலகிருஷ்ணன், மதுஸ்ரீ மற்றும் தீனா குரல்களில் யுகபாரதி வரிகளில் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்லவரும் பாட்டோட நிறைவு பாடல் கேட்கலாம் நேர்களே. மின்னலைய திரைப்படத்திலிருந்து

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமா டேட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கிப் போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 4:05.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் ₹20,000 மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இப்போ நம்ம அசத்தலான அட்டகாசமான ஆட்டுக்கிழம் நிகழ்ச்சி தாங்க விளையாட போகிறோம். ஆட்டுக்கிழம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேம் விளையாட போகிறோம்?
1: கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஆட்டுக்கிழம் நிகழ்ச்சியில் உங்களோட செண்பகவல்லி மற்றும்
0: ஹரிணி.
1: ஹரிணி, சரி என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா
0: கண்டுபிடி கண்டுபிடி குரல கண்டுபிடி.
1: கண்டிப்பா, அதாவது பொதுவாக வந்து எப்பவுமே நம்ம தான் ஒரு பாட்டை போட்டு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாடகர் பாடகி யாரு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு வித்தியாசமா நம்ம பாட்டை போட போறோம், அந்த பாட்டில் இருக்கக்கூடிய குரல் யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்க போறாங்க.
0: ஆஹா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும் போல எனக்கு.
1: அதாவது ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா அப்படின்னு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய ரேடியோ கேட்டுட்டு அதுலேயே பாட்டோடயே ஊறி போனவங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியா இருக்கும். சிலருக்கு கொஞ்சம்
0: கஷ்டமா இருக்கும்.
1: ஆட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை திட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு வரக்கூடிய நேர்களுக்கு எண்கள் சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாமே. 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 அல்லது 25-30-171 ஆகிய எண்கள்ல அழைத்து நீங்களும் விளையாடலாம். முதல்ல விளையாடுறதுக்கு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: பாடகர் அல்லது பாடகி யார் வராங்களோ அவங்கள வந்து கரெக்டா சொல்லணும். விதிமுறை என்னன்னா, ஒரு முறை நீங்க முதல் முறையா என்ன பேர் சொல்றீங்களோ அது மட்டும் தான் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். அடுத்த முறை இல்ல இல்ல இது அவங்க அப்படின்னா நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஒரு முறை சொல்லி தப்பா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நேருக்கு வழி விட்டுருங்க. சரிங்களா?
2: அல்வா அல்வா சாப்பிடற மாதிரி சொன்ன உடனே நமக்கு இப்ப அல்வா சாப்பிடணும்னு ஆசை வந்து
1: ஆசை வந்துருச்சு. அப்ப அல்வா சாப்பிடற மாதிரி ஒரு பாடல் கேட்டுருவோமா?
2: கேட்டுருவோம்.
1: சரி, உங்களுக்கான பாடல்

0: என்னாச்சு கண்டுபிடிச்சிங்களா?
1: இன்னும் டீ போடுங்க.
2: சரி சரி சார காத்து வீசும் போது, சார பார்த்து பேசும் போது, சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடு.
0: அவ்வளவுதான், இருமுறை மட்டும்தான். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தெரியல மேடம், அடுத்த நேரத்துக்கு வழி விட்டுறேன்.
0: நன்றி நன்றி.

0: நிகழ்ச்சியில அடுத்து எந்த நேயர் இணைய போறாரு, பாடலை கண்டுபிடிக்க போறாருன்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. கரெக்டா என்னோட ஆவலை தீக்கிறதுக்காகவே ஒரு நேயர் வந்துட்டாரு. வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். நான் ராமச்சந்திரன் பேசுறேன்.
1: சத்தனையில இருந்து. சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கேன்.
1: சரி, போட்டா பாடலை கண்டுபிடிச்சிருவீங்க.
2: சின்மை பண்ணாங்க.

0: நிகழ்ச்சியில அடுத்து எந்த நேயர் இணைய போறாரு, பாடலை கண்டுபிடிக்க போறாருன்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. கரெக்டா என்னோட ஆவலை தீக்கிறதுக்காகவே ஒரு நேயர் வந்துட்டாரு. வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். நான் ராமச்சந்திரன் பேசுறேன்,
1: சத்தனையில இருந்து. சரி, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
2: கேட்டு இருக்கேன்.
1: சரி, போட்டா பாடலை கண்டுபிடிச்சிருவீங்க.
2: சின்மை பண்ணாங்க.
1: ஓ, முதல் பாடல ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அத வந்து ஆன்சர் எடுத்துக்கலாமா? உங்களுக்கான பாடல் போடலாமா?
2: இன்னொரு பாடல் போடலாம்.
0: சரி, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, உங்களுக்கான பாடல் கேட்டலாம்.
3: தென்றலுக்கு தெரியுமா துணாங்கு பாட்டு,

0: நிகழ்ச்சியில ஒரு விளம்பர இடைவெளிக்கு தொடர்ந்து பேசலாம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: நேரம் 4:11. இன்னைக்கு வந்து கண்டுபிடி கண்டுபிடி பாட்டை நாங்கள் போடுவோம், பாட்டுக்கான குரலை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
1: நமக்கு நேயர் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க, ஒருத்தர் சுலபமாகவே கண்டுபிடிச்சிட்டாரு. ரொம்ப சுலபமாக இருக்கு போல விளையாட்டு, ஆனால் போக போக எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: மாமதுரை
1: நேயர் முத்துப்பட்டி பாலமுருகன் பேசுறேன். சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? கண்டுபிடிக்கிறீங்களா உங்களுக்கான பாடல் காற்றலைகள்?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மின்மினியா மேடம்.
0: என்ன பாடு? யாரு?
1: மின்மினியா.
0: மின்மினி. அருமை அருமை, சூப்பர் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி. சரி, ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிதானே?
2: ஆமா.
0: சரி, அடுத்து வரக்கூடிய நேர் யாருன்னு கேட்டலாமா?
2: கேட்டலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: பாட்டு
2: கொடுத்துடலாமா?
3: ஒரு இடைக்கால பாட்டு நல்லா இருக்கும்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியலையா? சரி, நன்றி நன்றிங்க ஐயா. சரி, அருமையா ஆட்டுகளும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. கண்டுபிடி கண்டுபிடி பாடலுக்கான குரல் கண்டுபிடி அப்படின்னு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
1: கண்ணடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே, யார் வச்ச மையே இது நான் வச்ச மையே, நீ முன்னாலே

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தெரியலையம்மா.
2: ஐயா, அதுக்கு முன்னாடி உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்றீங்களா? நம்ம அதை கேட்கவே இல்லை.
1: ராமநாதபுரம் மாவட்டம், பாஸ்கரன்.
2: ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சரி, ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்புல உங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு பாடகர் ஏதாவது ஒரு பாடகி பெயர் ஏதாவது யாரு இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கு இல்லையா? கெஸ் பண்ணிருப்பீங்கல்ல.

0: நேரம் 4:15. நேர்கள் இணைந்திருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 4:21. வசந்தன் கோவின் ஆட்டக்களம், அதிரடியான ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல வந்து கண்டுபிடி கண்டுபிடி
1: குரலை கண்டுபிடி.
0: எங்க குரலை இல்லைங்க, பாட்டு போடுவோம். அந்த பாட்டுல யாரு பாடி இருக்கிறாங்க, பாடகரா பாடகியா, அவங்களோட குரலை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா டெய்லி நம்ம கேட்டுட்டே இருக்க பாட்டு தானே அப்படின்னு. சரி, வரக்கூடிய அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
2: மாலை வணக்கம். ஏதார்ணி வட்டம், புஷ்பவன முத்து.
0: சொல்லுங்க முத்து, கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி?
2: ஆ, கேட்டுக்கிறேன் மேடம்.
0: சரி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: ஒளிபரப்புங்க மேடம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அடுத்த நேயர் சரிங்களா? அவரே இல்ல, கங்கை மரம் கிடையாது. நன்றி நன்றி. அதாவது பாடல் வந்து நம்ம டெய்லி நிறைய பாடல்கள் கேட்குறோம், ஆனாலும் சில நேரம் வந்து ஒரு சந்தேகம் வந்தது இல்லையா, அவங்க தானா அப்படின்னு. சரி, வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வான்புகள் வள்ளுவரின் குரல் போல் வான் அழகில் உயர்ந்து நிற்கிறீர்கள். வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் அன்பு சகோதரி செண்பகவல்லி மற்றும் இன்னொரு சகோதரிக்கும் இனி மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாளபுரம் சுவாமிநாதன்.
0: வணக்கம் சுவாமிநாதன், கண்டுபிடிச்சிருவீங்களா? தயாரிக்கப்பட்ட ஒரு பாடல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிறப்பான பாடல் போட போறோம், கேளுங்க.

0: உங்களுக்காகவே பாடல வந்து ரொம்ப நீளமா ஒரு பாடல் போட்டிருக்கோம்.
1: என்னங்க
0: இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்காகவே இந்த பாடல் ரெடி பண்ணோம். நன்றி, உங்களோட வாய்ப்பு வந்து முடிஞ்சிருச்சு. இது யாரு அப்படின்னு நான் சொல்றேன். நன்றி நன்றி. அருமையான ஒரு பாடல் இப்ப கேட்டோம், அமராவதி படத்துல இருந்து உடல் என்ன உயிர் என்ன அப்படின்னு. இந்த பாடல் யாரு பாடியிருக்காங்க அப்படின்னா, முன்னால் நம்ம வானொலியில மதுரை வானொலியோட நிலைய இயக்குனர் அசோக் அவங்களோட குரல், அற்புதமான ஒரு குரல் தான். இப்ப சமீபத்தில் அவர் மறைந்துட்டாரு. இருந்தாலும் அவரோட பாடலை வந்து பழைய நேயர் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தோம். சரி பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய நேயர் ஆட்டக்குளம் நிகழ்ச்சியில வணக்கம்.
2: வணக்கம்.
0: சரி ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லுங்கம்மா.

0: இவ்வளோ ஈஸி ஆயிருச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சமயத்தில் பாருங்க ஜானகி அம்மா,
0: நீங்க ஈஸியான்னு சொன்னனால நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். தவறு, அவருங்க இல்லை. நன்றி நன்றி. சரி, வரக்கூடிய அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கலாமா?
2: கேட்டலாமே. வருக வணக்கம்.
0: வணக்கம். எத்தனை தடவை வணக்கம் சொல்லுவீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: வேதாரண்ய மட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். பாடல் கேட்டுட்டு இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம்.
0: இப்ப ஒரு பாடல் போட்டு இல்லையா, அது யாரோட குரல்? மறுபடியும் உங்களுக்காக போடலாமா?
3: போடுங்க போடுங்க.
0: அதே பாடல் போடலாமா இல்ல உங்களுக்காக வேற ஒரு பாடல் போடலாமா?
3: இல்ல வேற பாட்டு போடுங்க, கண்டு தெரிஞ்சா சொல்றேன்.
0: வேற ஒரு பாடல் உங்களுக்காக.
3: ஆமா.

0: வந்து சித்ரா மேடம்.
1: இல்லையே, சரி, நன்றி நன்றி, உங்களுக்காக அருமையா கண்டுபிடிச்சிங்க, நன்றி. அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு?
2: ஒருவேளை அப்படிதான் இருக்கு போல நிறைய நேயர்களுக்கு.
1: எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த நாலு பாடகரை தவிர வேற புதுசா எவ்வளோ பாடகர்கள் பாடகிகள் அற்புதமான பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க.
2: எல்லாருமே வந்து பாடல்கள் மட்டும் கேட்டு ரசிச்சு இருக்கோம். இத்தனை நாள் வந்து அந்த பாடகர்கள் யாரு அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டோம்னு இப்ப நல்லாவே தெரியுது.
1: அதைத்தான் ரேடியோவோட அந்த பாடலோட இருக்கிறவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி அப்படி அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டா, ஆஹா இது இவங்க வாய்ஸ் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச வாய்ஸ் டிஎம்எஸ் பி சுஷீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, இவங்கள நாங்கள் போட மாட்டோம், அதுதான் எங்களோட நிகழ்ச்சி. ஸோ வித்தியாசமாக தாண்டி நிறைய பாடல்கள் பாடியிருக்கக்கூடிய பாடகர் பாடகி அவங்கள்ட்ட தான் அவங்களோட பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். சரி, யார் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு
2: கேட்டுடலாமா? வருக வணக்கம்.
3: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை நேரு அனைவருக்கும் இனிமையான மாலை மாலை வணக்கம்மா.
1: மாலை வணக்கம், சொல்லுங்க.
3: மதுரை செல்வந்து குமரமேசு. முதல் நீங்க போட்ட படம் வந்து செம்பருக்கு வந்து
1: ரேடியோக்காரங்க அந்த பாட்டு கேக்குறவங்க அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி தீபன் சக்கரவர்த்தி.
3: ஒரு பாட்டு போடுங்க, ஒரு பாட்டு போடுங்க.
1: உங்களுக்கு என்ன கஷ்டமா கொடுத்துருவோமா இல்ல ஈஸியா கொடுத்துருவோமா?
3: எதுனாலும் கொடுங்க பாப்போம்.
1: சரி பரவாயில்ல, ரெண்டு கண்டுபிடிச்சிங்க, இதை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: படம் வந்து ரஜினிகாந்த் நடித்த பழைய படம்.
0: அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். யாரு பாடி இருக்காங்க?
2: நீங்க பாடுகிற பேரு சொன்னா மட்டும் போதும்.
1: சிறுநிவாசம் அவங்க ஒரு பாடகி.

0: பாடகர் இப்ப போட்ட ஃபீமேல் வாய்ஸ் போடல, மேல் வாய்ஸ் தான் போட்டோம். ஆண் பாடகர் யார்?
1: ஸ்ரீனிவாஸ்.
0: அருமை அருமை அருமை, ரொம்ப நன்றி. அப்பா ரொம்ப நாலு அஞ்சு நேருக்கு அப்புறமும் ஒரு நேர் கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்காங்க.
2: ஒரு மட்டும் ஒரு ஆன்சர் மட்டுமே கரெக்டா சொன்னாரு, வரிசையா மூணு நாலு ஆன்சர் டக்கு டக்கு நடிச்சாரு.
0: கண்டிப்பா அடுத்து வர நேயர்களும் அப்படியே கரெக்டா முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
2: நேரம் 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 அட்டகாசமான ஆட்டக்களம் தான் விளையாண்டு இருக்கோம்.
0: கண்டுபிடி கண்டுபிடி
2: குரல கண்டுபிடி,
0: தயவு செஞ்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருக்கோம். நிறைய நேர்கள் முயற்சி பண்ணாங்க, ஒரு சில நேர்கள் கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க பாடல்.
5: ரெண்டு பேரத்துக்கு வணக்கம் தருது. மதுரை காகாதர் வந்து பஞ்சவனம் வச்சு மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கும். நீங்க எப்படி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுட்டே இருக்கேன் மேடம். சூப்பர் மேடம் நிகழ்ச்சி.
0: சரி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
5: தெரிஞ்ச பாட்டா போடுங்க.
0: ஈஸியா கொடுப்போமா கஷ்டமா கொடுப்போமா?
5: கஷ்டமா
2: கொடுத்து
0: ஈஸியா கொடுங்க. உங்களுக்கு ஒரு பாடல் கேளுங்க.
6: சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம்.
0: ஓ, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: நீங்க
0: இவ்வளவு அருமையா அப்படி சூப்பரா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? முதல்ல யாரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லலாமா? ஓகேங்கய்யா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? உங்களுக்கான பாடல் இதோ.

0: நீங்க பேசுங்க, யார் பாடினதுன்னு.
1: சித்ரா மேடம்.
0: இல்லையே சித்ரா, இல்லையே.
2: அவ்வளவு சுலபமா நாங்க கொடுத்துருவோமா?
0: நன்றி நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் திணறினாலும் அடுத்து வரக்கூடிய நேர்கள் தான் கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப அடுத்து வர நேர் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டலாம் வருக. வணக்கம்.
0: அனைவருக்கும் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: புஷ்புலதா
0: சொல்லுங்க. என்ன மாதிரி பாடல் போட்டா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க?
3: எனக்கு ஒரு 10 பாடல், 10 பேர் தான் தெரியும் போல இருக்கு பாடியவங்களே.
0: சரி, இப்போ நாங்க போட்டதுல எத்தனை பாடல் கண்டுபிடிச்சீங்க?
3: கண்டுபிடிச்ச இப்ப போன பாட்டு கண்டுபிடிச்சிட்டே
0: ஜானகி
3: கிடையாது.
0: என்ன நாங்க போறோம், நீங்க முயற்சி பண்றீங்களா? அதே பாடல்,
3: அதே பாடலாம். எனக்கு வேற கூட போறங்க,
0: வேற பாடல். சரி பரவாயில்ல, உங்களுக்காக வேற பாடல்.

0: இப்படி கஷ்டமா கேக்குறீங்க
1: பூம்பதவே தாழ்த்திடமா தெரிஞ்சிச்சு அவரு தீபன் சக்கரவர்த்தி அவரு
0: நல்லது.
1: இது வந்து வெள்ளை
2: கேட்ட பாடலா இருக்கு.

0: நன்றி.
1: நிகழ்ச்சியில வரக்கூட அடுத்த நேயர் யாரு? வருக வணக்கம்.
2: மதுரையில இருந்து யாரு?
3: நிகழ்ச்சி
2: கேட்டு இருக்கீங்களா? இல்லையே,
3: முடிஞ்சா
2: கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

0: சௌக்கியமா?
1: நான் கழிக்கலாம் போறது
0: சௌக்கியமே இல்லையே. யாரு? இல்லையே. இல்லையே இல்ல. நன்றி நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில் இணைய கூட அடுத்த நேயர் யாரு? வருக. வணக்கம்.
3: அன்பான சோழிகளுக்கு இரு சோழிகளுக்கு இனிய மாலை வணக்கம். மதுரை ஜவரப்புறத்துல இருந்து உங்கள் வந்து நடத்துறீங்கப்பா.
2: வணக்கம் ஐயா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா நீங்க?
3: ஆமா. யாரோட குரல் கேட்டுருக்கீங்க சொல்லுங்க. போட்டிருக்க முகத்தை கண்டுபிடிச்ச மாதிரி எளிமையா.
0: சரி, இதுவரைக்கும் போட்ட குரல்ல நீங்க கண்டுபிடிச்சது எது?
3: எஸ்பி சைலஜமா கோயிலுக்கு மீண்டும் கோயில் அல்ல பாடி இருப்பாங்க.
0: என்ன பாடல்?
3: சின்னஞ்சிறு
0: வாயதில் அப்படின்னு எஸ்பி சைலஜா அவங்களோட குரல் எல்லாரும் ஜானகி ஜானகி. நாங்க சரி உங்களுக்காக ஒரு குரல் போடுறோம், கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அருண்மொழிங்க
0: அந்த கதையெல்லாம் இப்போ போட்ட பாடலுக்கு பாடகி பெயர்
2: என்ன? பதில் சொல்லுங்க.
0: அந்த பாடலுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களே, அப்ப அதுக்குரிய வெற்றியாளரா ஏத்துக்கிறோம் சரிங்களா? நன்றி
2: நன்றி.
0: சரி, அருமையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கோ அப்படின்னு தோணுது.
2: ஆமா, எல்லாருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
0: இனிமேலாவது நாங்கெல்லாம் சொல்லும் பொழுது பாடகர் பாடகி சொல்லும் போது கொஞ்சம் கேட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் ஈஸியா இருக்கும்.
2: பாடல் மட்டும் ரசிக்காம அந்த பாடகர்களையும் சேர்த்து.
0: எவ்வளோ பாடகர்கள், எவ்வளோ பாடகிகள் அற்புதமான சூப்பர் ஹிட் பிலிம், சூப்பர் ஹிட் பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதன் மூலமா
2: தெரியுது.
0: நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு
2: அடுத்து இணைவோம் மீண்டும்.
3: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம்
2: 4:41 ஆட்டக்களம் விளையாண்டு இருக்கோம். அதிரடியான ஆட்டக்களம் கண்டுபிடி கண்டுபிடி
1: குரலை கண்டுபிடிதான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
2: கண்டுபிடிங்க நேர்களே அப்படின்னு கேட்டுட்டே இருக்கோம். ஒரு சிலர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு சிலர் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த முறை இதே விளையாட்டு விளையாடும் போது அப்படியே சூப்பரா வந்துருவாங்க அப்படின்னு.
1: இன்னும் சிலர் வந்து ரொம்ப சிறப்பான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க.
2: முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் எங்களுக்கு கிடைச்சதே, எங்களுக்கு போடுற பாட்டு மட்டும் இப்படி கஷ்டமா போடுறீங்களே அப்படின்னு வேற திட்டிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, நேயர் வந்துட்டே இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: பாண்டியராஜன்
2: பாட்டாவே கொடுக்கறேன், தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிருங்க சரிங்களா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சுசிலா பாடின பாட்டுமா?
0: யாரு
1: சுசிலா பாடியிருக்காங்கம்மா?
0: இல்லையே இல்லையே. நன்றி நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வணக்கம்.
3: சொல்லாத மனமும் சொல்லும் ஜிக்கி பாடின பாடல்.
0: ஜிக்கி பாடின பாடல் அப்படின்னு சொல்லிட்டே வரது யாரு?
3: பழைய
0: பாட்டா போடுறது?

0: ரெண்டு பழைய பாடகிகள் பாடியிருக்காங்க.
1: இன்னொரு
0: பாட்டு போறேன், அதை நீங்களே கண்டுபிடிங்க சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே கண்டுபிடிச்சிங்க ஈஸியா. அதாவது ராஜேஸ்வரி, இன்னொரு பாடகி பெயர்
1: ஜமுனாராணி. இந்த ரெண்டு பேரையும் நான் நேரடியா பாத்துட்டேன்.
0: ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. சரி, அடுத்த நேயர், அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. நன்றி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன்.

0: கண்டுபிடிச்சிங்களா? இல்லையே இல்லையே. நன்றிமா.
1: என்னது?
0: சரி, வாணி ஜெயராம் பாடின பாட்டு, ஆனால் நீங்கள் ரெண்டாவது முறை தான் சொன்னீங்க, அதனால் முதல் முறை சொன்னதை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். சரிங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிங்க, ரெண்டாவது முறை கண்டுபிடிச்சிட்டிங்க. நன்றிம்மா.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: அகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 அட்டகாசமா
4: அட்டகலம் கண்டுபிடி
3: குரல கண்டுபிடிதான் விளாண்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சில பேர்லாம் முன்னாடி ஒரு 4-5 பாட்டுக்கு இருக்கத கூட சேர்த்து சொல்றாங்க.
4: இல்ல, முதல் முறையா ஒரு பாட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இல்ல அவங்க இல்ல இவங்க அப்படின்னு கரெக்டா வேற கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, இப்ப வரக்கூடிய நேயர் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி KS குமரன் கைத்தற மேடம். படம் ஜெண்டில் மேன், என் வீட்டு தோட்டத்தில், ஸ்ரீ பாலசுப்ரமணியம், சங்கமம் படத்தில் இருந்து நிதேஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்காங்க.
4: இதுக்கான ஆன்சர் சொல்லிருங்க. சரிங்களா?
5: சொல்லுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிக்கட்டேன் மேடம். படம் செம்பருக்கு ஆடியவர் நாகூர் விஎம்சி கணிப்பா.
0: எப்படிங்க, சூப்பருங்க, அருமை அருமை. நிறைய
1: வானொலி நேர் மேடம்.
0: நிச்சயமா அதான் சொன்னேன், வானொலி நேர்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. நன்றிங்க, நன்றி.
2: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யாரு?
3: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம்.
0: சரி, இப்ப உங்களுக்கு கூடிய பாட்டை கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்களா?
3: போடுங்க. அது நிலா காய்கிறது பாட்டு வந்து ஹரிணி பாடி இருக்காங்க.
0: நிலா காய்

0: அருணி சின்ன குழந்தை, அதாவது அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது பாடின பாட்டு, அதாவது அவங்கவுங்களுக்கு போடுற பாட்டை விட முன்னாடி இருக்க பாட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ம், சரி, உங்களுக்கான ஒரு பாடல் கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. இது சைலஜான்னு சொல்லிட்டாங்க ஆன்சர், அதனால உங்களுக்கு வேற பாடல்
1: கொடுக்குறேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இது வந்து மலேசியா வாசுதேவன்.
0: மலேசியா வாசுதேவன், அருமை அருமை, நன்றி நன்றி.
3: அட்டகாசமான ஆட்டக்குளம் நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்கலாமா? வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருமங்கலம். எஸ் ராமர்.
3: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: அவரோட முதல் பாடல், நிறைய பாடல்கள் பாடியிருக்காது, ஆரம்ப காலகட்டத்துல பாடின ஒரு பாடல். சரி, உங்களுக்கான ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
4: மனிதன் மனிதன் பாடலையும் பாடினவர் சாரு.
0: சரி, உங்களுக்கான பாடல் கேளுங்க ஐயா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மேடம் இது சொர்ணலதாமா?
0: இல்லையே இல்லையே
1: அவதாரணி இல்ல.
0: ரெண்டு பேரும் இல்ல. நன்றி நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

தனக்கு தனக்கு தனக்கு ஹே பத்தல பெண்ணோ பத்திக்காரோ கட்டி.

0: நேரம் 4:55 கிட்டத்தட்ட வேக வேகமாக போயிடுச்சு அப்படிதானே. ஸோ இருந்தாலும் நிறைய நேர்கள் கண்டுபிடி
1: குரலை கண்டுபிடி நிறைய நேர்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அடுத்த வர நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டுலாம். வருக வணக்கம்.
0: நேரம் கம்மியா இருக்கு சரிங்களா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: யாரோட
1: பாடுங்க? ஜானகி.
0: இல்லையே இல்லையே. நன்றி நன்றி.
2: அடுத்த நேயர், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வருக வணக்கம்.
3: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையில இருந்து ரமேஷ் பேசுறேன்.
2: ஐயா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
0: இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்?
3: சுசீலா மேடம்.
0: சுசீலா அருமை. பி சுசீலா அவங்களோட பாடல். நன்றி நன்றிங்க ஐயா.
2: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர்,
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: உங்களுக்கான பாடல் கேட்டுலாமா?
4: கொடுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சாதனா சர்க்கம். அருமை அருமை, நன்றி நன்றி. கண்டுபிடி கண்டுபிடி
1: குரல்ல கண்டுபிடிதான்.
0: அருமையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. 4:58 ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், ஒரு நேரம் எடுத்துருவோமா,
1: பேசிடலாமா? பரிதம் வணக்கம்.
0: வணக்கம்.
2: மதுரை பண்பலை நேயர்களுக்கும் ராமே.

0: எல்லாருக்கும் வணக்கம் சொல்லல, நேரம் இல்ல. இவங்களுக்கான பாடல் கேளுங்க. மறுபடியும் அதே வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கான ஒரு பாடல், என்ன பாடல் கொடுக்கலாம்? யாரோட குரல்?
1: என்னுடைய குரலை சொல்றேன். குரல் தங்கவேலு சாத்தியத்தை பத்தி விருதுநகர் மாவட்டத்துல இருந்து. நம்ம அம்மா ஹரணியோட குரலும் நம்ம செண்பகவல்லி குரலும் பாடகர் அசோகோடைய குரலும் நல்லா இருந்தது.
0: நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை. அதோட சிறப்பா முடிச்சிங்க, நாங்களும் முடிச்சிடறோம். இதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்த நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, சோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நிகழ்ச்சி ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா அப்படின்னா, ஈஸியானவங்களுக்கு ஈஸி, கஷ்டமானவங்களுக்கு கஷ்டம்.
2: அப்படியே ஒரு மெல்லிசான கோட்ல அப்படியே டிராவல் ஆகி போயிடுச்சு.
0: இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், நிறைய பாடகர்கள் பாடகிகள் நிறைய பாட்டை மட்டும் கேட்கக்கூடாது, அவங்களையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில கண்டுபிடி கண்டுபிடி
2: குரலை கண்டுபிடியில இருந்து விடைபெறுகிறேன். நான் ஹரிணி மற்றும்
0: செண்பகவல்லி. நன்றி நேர்களே.

0: தொடர்வது செய்திச்சிருக்கும் சென்னையாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சென்னை பூங்கா, குன்னூர், சின்னசேலம் உட்பட நாடு முழுவதும் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேகா நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேகா அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேகா அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமே டெட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கிப் போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

மாலை தென்றல். செவ்வான கோலமிட்டு பகலவன் சாய, சிறகால பறவைகளும் கூடுமேவ, அவ்வான இளந்தென்றல் அமுதமாய் பாய, அகிலமெங்கும் இயற்கை எழில் சூழ, இம்மாலை உலகமேற்கும் இனிதானே. ஆம்நேயர்களே, ஆம்நேயர்கள், நாம் கேட்க இருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தர்மபத்தினி திரைப்படத்தில் இருந்து.

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் மக்களின் நெரிசலில் நீ தனித்து தெரியும் அழகு, கூட்டத்திலே கோயில் பூர்வாவை என் வெளியில் பாயுதே.

நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் மக்களின் நெரிசலில் நீ தனித்து தெரியும் அழகு, கூட்டத்திலே கோயில் பூர்வாவை என் வெளியில் பாயுதே.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இராசவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து

தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகத

நேரம் மாலை 5:14. கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். இருள் சூழ்ந்த விழிப்பாதையில் உன் வருகை தேடி கண்மணி நீ வர காத்திருந்தேன். கவிதையாகி தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 5:20. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல். மென்மையாக மலர்ந்து மனம் வீசும் மலர்வாக கொண்ட முகம் உன் புன்னகை. ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 5:25. நேரிகள் எழுந்திருப்பது பண்பலையின் மாலை தென்றல். அலைப்பாயும் விழியின் கடைக்கண்ணில் துள்ளும் பொன்மானே, உன் வருகையில் என் வாழ்வு பொன்னானது. நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 5:30 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் மதுரம் பொலியும் மழலை மொழியாய் தீம்பூவை பூவே நீ தேனாய் நீந்தி வந்தாய். அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 5:35 நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பொன்மொழி 103.3 மற்றும் ராமேஸ்வரன் பொன்மொழி 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் வசந்தத்தின் வருகையாய் மென்மெல்ல தழுவ பூங்காற்று புதிதானது உன் வருகையால் என் இதயம் மலர்ந்தது. 3 பிறை திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் மாலை 5:40. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல். மதிமுகில் நிலவின் கதிரொளி தீண்ட வந்தாளே அல்லிப்பூ, உன் வருகையால் என் வாழ்வு முழுமை கொள்ளுமே. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:45. நேர்களிருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். நீ மெல்ல மீசி வா, என் இதய பாரத்தை கவிதையாய் மாற்றிப்போ. தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்பால வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: நேர மாலை 5:52. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல் பண்பலையில். நறுமணம் வீசும் புதுமலர் போல புதிய பூ இது, என் இதயத்தில் உதித்த கவிதை இது. கேட்கலாம்.
1: விழியிலே மணிவி

0: தொடர்வது செய்திச்சுருக்கம் சென்னையாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்ளா. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சென்னை பூங்கா, குன்னூர், சின்னசேலம் உட்பட நாடு முழுவதும் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சேவை செய்திகள். செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. நேரம் 6:04. சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்குரிய நில உரிமையாளர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கும் பொருட்டு நில உடமையாளர்களிடமிருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. அதன் அடிப்படையில் 21/7/2026 சம்சிகாபுரம் கிராமத்திலும், 23/7/2026 இளந்திரை கொண்டான் கிராமத்திலும், 28/7/2026 தெற்கு வெங்காநல்லூர் கிராமத்திலும், திருவள்ளிபுத்தூர் வட்டத்தில் 15/8 அத்திக்குளம் செங்குளம் கிராமத்தில், 21/7/2026 முத்து வெங்கடாபுரம் கிராமத்தில், 23/7/2026 விழுப்பனூர் கிராமத்தில், 28/7/2026 கிராமங்களில் நடைபெற உள்ளது. திருவள்ளிபுத்தூர் வருவாய் வட்டாட்சி அலுவலகத்தில் 17/7/2026 இன்று நடைபெற்றிருக்கும் சிறப்பு முகாம் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு கிராமத்திலும் அந்தந்த தேதிகளில் நடைபெற இருக்கிறது. சேவை செய்திகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:06. விளக்கேற்றும் வேலை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 6:13 நிமிடம் விளக்கேற்றும் வேலை கேட்டிருக்கோம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளக்கேற்றும் வேளை நிறைவான பாடல்.

நிறைவு பெற்றது விளக்கேற்றும் வேலை. நேரம் 6:27. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள், அதைத் தொடர்ந்து 7:00 பாட்டு இதே ஹிட். 7:30 ஃபிபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம், அதைத் தொடர்ந்து 7:32 பாட்டு இதே ஹிட் தொடரும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை ஏஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, அதைத் தொடர்ந்து 8:30 இலக்கிய உலா, இதில் கவி மனம் கழிப்போம் சிறப்புரை வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள். அதைத் தொடர்ந்து 9:00 காற்றில் விரியும் கடிதமர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் தொடரும். அதைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. அந்திப்பூக்கள் நேரம் 6:30. அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆடுகளம் படத்திற்காக.

0: செடுத்து போனா வரா சொல்றதுனால ஏதோ அனிடா.
1: நேரம் 6:34. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நீ அடுத்த பாடல் பைரவா படத்திற்காக.

நம்ம நடந்து உள்ளூரில் புயல் போல் வந்தாயே புலியே புலியே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் கேட்டிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் கொடி படத்திற்காக.

சாந்தி பூக்கள் கேட்டிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல். நேரம் 6:48.

இனி தமிழ்நாடு மீன் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு மீன் பகிர்மான கழகம் மதுரை பெருநகர் வடக்கு கூட்டம் பந்தயத்திடை மீன் பகிர்மானம் மற்றும் கே புதூர் துணை மின் நிலையம், வண்டியூர் துணை மின் நிலையம் இந்த இடங்களில் 18/7/2026 அதாவது சனிக்கிழமை என்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால், அதாவது நாளைக்கு தாங்க 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மீன் தடை ஏற்படும் அப்படின்னா, பாரதி உலா ரோடு, ஜவஹர் ரோடு, பெசன் நகர், அண்ணா நகர், சொக்கிக்குளம், வல்லபாய் ரோடு, புலபாய் தேசாய் ரோடு, ரேஸ்கோட்ஸ் ரோடு, கோகலை ரோட்டின் ஒரு பகுதி, ராமமூர்த்தி ரோடு, லஜபதி ராய் ரோடு, சப்பானி கோவில் தெரு, பழைய அக்ரஹாரம் தெரு, எல்டிசி ரோட்டின் ஒரு பகுதி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், வருங்கால வைப்பு நிதி குடியிருப்பு, ஏஐஆர் குடியிருப்பு, நியூ டிஆர்ஓ காலனி, சிவசக்தி நகர், ஃபாத்திமா நகர், புதூர், வண்டிப்பாதி மெயின் ரோடு, கஸ்டம்ஸ் காலனி, நியூ நத்தம் ரோடு, ரிசர்வ் லைன் குடியிருப்பு, ரேஸ்கோட்ஸ் காலனியின் ஒரு பகுதி, கலெக்டர் பங்களா, ஜவஹர்புரம், திருவள்ளுநகர், அழகர் கோவில் ரோடு, டீன் குவார்ட்ஸ், காமராஜ் நகர் 1, 2, 3, 4 இந்த தெருக்கள் மற்றும் கமலா முதல் மற்றும் 2வது தெரு, சித்தரஞ்சன் வீதி, வெங்கட்ராமன் வீதி, சரோஜினி தெரு, லக்ஷ்மி சுந்தரம் ஹால், பொதுப்பணித்துறை அலுவலகம், கண்மாய் மேலத்தெரு, தல்லாக்குளம், மூக்கப்பிள்ளை தெரு மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் ஆத்திக்குளம், குறிஞ்சி நகர், பாலமை குடியிருப்பு, கனகவேல் நகர், பழனிசாமி நகர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் வண்டியூர் துணை மின் நிலையத்தில் வண்டியூர், பிகேஎம் நகர், சங்கு நகர், பழனி, முருகா தியேட்டர், சமயம் கோவில், அனுமார்பட்டி, யானை குழாய், கணபதி நகர், எல் புலான்குளம், சௌராஷ்டிரபுரம், யாகப்பா நகர், சதாசிவம் நகர், சீமான் நகர், பாண்டியன் கோட்டை, மஸ்தான்பட்டி, ஒத்தவீடு, அன்பு நகர், ஆவின் நகர், தாசிந்தார் நகர், அன்பு மலர் தெரு, சிவா ரைஸ்மில் பின்புறம், சிதி விநாயகர் கோவில் தெரு, மருதுபாண்டியன் தெரு, அல்ட்ரா காலேஜ், வீரபாண்டி தெரு, விரங்கனூர், எல்கேடி நகர், கருப்பாயூருணி, வீரபாண்டிய நகர், பெருமாள் நகர், கருப்பாயூருணி மெயின் ரோடு, பழைய நூடி ஆஃபீஸ் பின்புறம், செவ்வந்தி நகர், மீனாட்சி நகர், ஹைடெக் சிட்டி, செந்தமிழ் நகர், விக்னேஷ் அவென்யூ, எம்பி மஹால் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் தடை ஏற்படும். தொடர்ந்து கேட்கலாம் அந்திப்பூக்கள் சிங்கம் 1 படத்திற்காக. Everybody listen to samba bamba rumba tumba.

நேரம் மாலை 7 மணி. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு இது ஹிட். இயக்குனர் வச்ச சீனை விட மியூசிக் டைரக்டர் போட்ட பீட்டு பட்டி தொட்டி எங்கும் மாஸ் ஹிட்டு. அதுதான் பாட்டு அது ஹிட்டு. நிகழ்ச்சியின் முதல் ஹிட் பாடல் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

நேரில் கேட்டுக்கொண்டு இருப்பது ராமு. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி வரும் அடுத்த ஹிட்டான பாடல் மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படத்தில் இருந்து வரிகள் அச்சு நாராயணன் நாகேந்திர ராவ் வரிகளில்

நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பரம்பரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பரம்பரை 100.1 கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாட்டு அது ஹிட். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாக்கை திரைப்படத்திலிருந்து விக்னேஷ் சிவன் குரல்.

நேர்கள் இருந்திருப்பது மதுரை ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1 கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட்டு. பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் நினைவிற்கு குழந்தைகளின் விருப்ப நிகழ்ச்சியான பட்டாம்பூச்சிகள் இன்று இரவு 8:05 வலம் வர இருக்கிறது. குழந்தைகள் தொடர்பு கொள்ள 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டில். பர்மா திரைப்படத்திலிருந்து வரி சுதர்சன், குரல் ரஞ்சித், இசை எம் குமார்.

0: மணி. மதுரை பண்பலை
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

நேரம் 7:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் வர இருக்கும் அடுத்த ஹிட்டான பாடல் ரெமோ திரைப்படத்திலிருந்து விக்னேஷ் சிவன் வரிகளில் அனிருத் இசையில்.

0: அண்ணே அக்கா அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா அங்காளி பங்காளி எல்லாரும் இருக்கீங்களா? இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இனிமே தினம் தினம் சின்னவங்க இருந்து பெரியவங்க வர ஜாலி
1: தான்.
0: இனிமே சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மெண்ட்
1: தான். சொல்ல வர
2: தயங்காம சொல்ற
0: நம்ம எஃப்எம்
1: ரெயின்போ
0: 103.3 தான்.

வாங்க இனிமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3ல சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட் னு அட்டகாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம். அரங்க மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் ஒசரட்டுமே. ஸ்டே டியூன்ட், இது எஃப்எம் ரெயின்போ 103.3.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரிகள் ஹிட்டான பாட்டை பாட்டு இது ஹிட்டில் கேட்டுகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கலகலப்பு 2 திரைப்படத்திலிருந்து, மோகன் ராஜா வரிகளில், ஹிப்ஹாப் ஆதி இசையில்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட்டாக்க ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்து தான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

நேரம் 7:43. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு. இது ஹிட். ஹிட்டான பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து வரும் ஹிட்டான பாட்டு சண்டக்கோழி 2 திரைப்படத்திலிருந்து ஏகாதசி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில்.

நேரம் 7:47. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த ஹிட்டான பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து, தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டை இது ஹிட். அடுத்து கேட்கவிருக்கும் ஹிட்டான பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து மதன் கார்கி வரிகளில், ஏ ஆர் ரகுமான் இசையில்.

நேர்கள் கேட்ட பாடல் பாட்டு கிட்டில் அழகிய தமிழ் மகள் திரைப்படத்தில் இருந்து. பாட்டு எது ஹிட்டில் நிறைவாக கேட்கிருக்கும் பாடல் கோட் திரைப்படத்திலிருந்து, கங்கை அமரன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இஜையில்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பாட்டு, அது ஹிட்டு. உங்களுடன் இணைந்திருந்தது புகழ். நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர்

ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக் கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடாபதி வேலாயுதம் 12ஆம் இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றுள்ளதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவையால் ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு வந்தபோது, தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜய நாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும், ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹிங் சியுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பட்டாம்பூச்சிகள் செல்ல குழந்தைகள் உங்களுக்கான நேரம். மாணவர்கள் குழந்தைகள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் பெறலாம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் உங்களோடு ஷின் பகவல்லி.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
2: நேரம் 8:12 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அந்த பட்டாம்பூச்சி யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரத்துல இருந்து அஜித்தாண்டி பேசுறேன்.
2: உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து உங்க பேர் சொல்லுங்க.
3: ராமநாதபுரம் மாவட்டம் கமுஜி வட்டத்துல இருந்து அஜித்தாண்டி பேசுறேன்.
2: சரி, என்ன பாடம் கேட்க போறீங்க? சரி, வேலையில்லா பட்டதாரியில இருந்து குடுத்துடலாம். இப்போ நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
3: ஒரு திருக்குறள் சொல்றேன். ஓவோத வேண்டும் ஒளி மாள்கும் செய்தினை ஆதும் எனும் மலர். பொருள்: வாழ்வில் உயர நினைப்பவர் புதைக்கும் கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும்.
2: சோ வாழ்க்கையில நம்ம உயரணும் அப்படின்னா நம்ம நல்ல செயல்கள் செய்யணும், அப்படிதானே? அதுதான் இந்த திருக்குறள் சொல்லுது. ரொம்ப அற்புதமான ஒரு குறள் சொன்னீங்க. பாடல் கேட்டுலாமா?
3: கேட்டுலாம். நன்றிக்கா.
2: நன்றி. உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

நிறமேட்டு மணி 18 நிமிடம் பட்டாம்பூச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் குட்டி சுட்டிகள் பேசலாம். 0452 மதுரையின் முன்னணி போடுவோம். 25 30 170 25 30 171 என்ற எண்களில் பெறலாம்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் கேட்டிருக்கோம். நிறம் 8:25.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெற்றது. பட்டாம்பூச்சிகள். இனி தொடர்ந்து கேட்கலாம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மகாகாட்சியில் இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் கவிமனம் கழிப்போம் சிறப்புரை வழங்குகிறார் பி. சுரேந்தர் அவர்கள்.
2: கவிதைகள் ஏன் வாசிக்கப்படுகின்றன? கவிதைகள் ஏன் தேடப்படுகின்றன? கவிதைகள் ஏன் விரும்பப்படுகின்றன? இவை யாவற்றிற்கும் ஒரு புள்ளி உண்டு. அந்த புள்ளிதான் கவிதையை தேடவும் கவிதையை வாசிக்க

கவிதையை உணரவும் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த புள்ளிதான் கவிமனம். இன்று கவிமனம் கழிப்போம் என உங்களோடு உரையாடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறிய வாழ்க்கை, சிறிய தூரம், சிறிய இலக்கு, சிறிது நேரம் பெரிதாய் காட்டி மின்னி மறைந்தது. சிறிய வாழ்க்கை, சிறிய தூரம், சிறிய இலக்கு, சிறிது நேரம் பெரிதாய் காட்டி மின்னி மறைந்தது. கவிஞர் போகன் சங்கரின் இந்த கவிதையோடு இந்த உரையை தொடங்குவது சரியாக இருக்கும் என எண்ணுகிறேன். பொதுவாக கவிமனம் என்பது என்ன? கவிமனம் என்பது எதை மையப்படுத்துகிறது என்று யோசித்தோமேயானால், ஒரு கவிஞன் கவிதை எழுதுவதற்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளும் மனம், ஒரு வாசகன் ஒரு கவிதையை தேடி வாசிப்பதற்காக தன்னை உட்படுத்தி கொள்ளும் மனம், ஒரு கவிஞன் கவிதையை எழுதி முடித்து அதன் இறுதி வடிவத்தை கண்டடைந்த பின் அவனுக்குள் நிறைவு கொடுக்கும் ஒரு மனம், அதே வாசகன் ஒரு கவிதையை வாசித்து முடித்த பின் அது அவனுக்கு தரும் தெளிவையும் உவகையையும் மையப்படுத்திய மனம். இப்படி கவிமனம் என்கிற சொல் பல்வேறு நிலைகளை, பல்வேறு அர்த்தங்களை உள்ளடக்கியிருக்கிறது. அதாவது கவிதை எழுதுபவருக்கும் வாசிப்பவருக்கும் கவிதைக்கும் ஆன ஒரு பாலமாக இந்த கவிமனம் இருக்கிறது. இன்னும் சொல்வதானால், ஒரு கவிதை பிறப்பதிலிருந்து அது தான் அடைய வேண்டிய இலக்கை அடைய வேண்டியது வரையான பயணம் என்பது இந்த கவிமனத்தை சுழன்றே இருக்கிறது. சாதாரணமாக நாம் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அந்த நிகழ்வு நம்மை மகிழ்ச்சிப்படுத்தலாம், துயரப்படுத்தலாம், சஞ்சலப்படுத்தலாம், கோபம் கொடுக்கலாம். உதாரணமாக ஒரு அழகிய மழலை குழந்தையின் சிரிப்பை, அது விளையாட்டை எதேச்சையாக நாம் கண்ணுறும்போது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அதே சமயம் சாலையிலே ஏற்பட்ட ஒரு விபத்தினை காணும் பொழுது அது நம் மனதிற்கு துயரை தருகிறது. அதுவே யாரோ ஒருவர் தன்னிலை அறியாமல் தன்னை மறந்து பிறன் நிலையிலே அலைவதை கண்டாலோ, அல்லது ஆதரவற்று விடப்பட்ட யாரோ ஒருவை காணும்போதோ நம் மனம் சஞ்சலம் கொள்கிறது. அதே சமயம் அடாத செயல்களை செய்பவர்களை கண்டால் நம் மனம் கோபம் கொள்கிறது. இவை எல்லாமே ஒரு சாமானிய மனிதனின் கண்கள் பார்ப்பதை மனம் உள்ளெடுக்கிறது. அது அவனுக்கு உணர்வாய் பிரதிபலிக்கிறது, அது அவனுள் நினைவாய் தங்குகிறது. இதிலிருந்து கவிஞன் எப்படி வேறுபட்டவனாகிறான்? இதிலிருந்து கவிஞன் எங்கிருந்து தன் கவிமனத்தை கண்டடைகிறான்? எல்லோரும் பார்க்கும் பார்வையிலிருந்து முழுக்க மாறி தன் தனித்த பார்வையை கவிஞன் முன்வைக்கும் பொழுது அவனது கவிமனமானது கண்விழிக்கிறது. எல்லோரும் கொள்ளும் மகிழ்ச்சியை, எல்லோரும் கொள்ளும் கோபத்தை, எல்லோரும் கொள்ளும் சஞ்சலத்தை, எல்லோரும் கொள்ளும் துயரத்தை தான் கவிஞனும் கொள்கிறான். ஆனால் வெளிப்படுத்துதலில் அது வேறொன்றாக தனித்த பார்வையோடு உருமாறுகிறது. பார்க்கும் இடங்களிலெல்லாம் நந்தலாலா, நின் பச்சை நிறம் தோன்றுகையே நந்தலாலா என்று பாரதி பாடுகிறார். நாம் அழகிய இயற்கை காட்சிகளை ரசிப்போம், அழகை நாம் ஆராதிப்போம். ஆனால் பார்க்கின்ற இடங்களெல்லாம் கண்ணனையே நினைவூட்டுவதாக ஒரு கவிஞன் சொல்கிறான். இங்கே முரண் பாருங்கள், கண்ணன் கருமை நிறம், ஆனால் கவிஞன் பச்சை நிற வயல்களை, பச்சை நிற இயற்கை வளங்களை, பச்சை நிற புல்வெளிகளை காணும் போதெல்லாம் கண்ணனின் நினைவு வருவதாக சொல்கிறான். இந்த கவிமனம்தான் நம் பொது பார்வையிலிருந்து கவிஞனின் பார்வையை வேறுபடுத்தி காட்டுகிறது. கவிதையை தேடி படிக்கும் ஒரு வாசகன், கவிதையை தேடிச் செல்லும் ஒரு வாசகன் இந்த கவிமனத்தை கண்டடைவது, இந்த கவிமனத்தை கொண்டாடுவது என்பது இன்னும் ஒரு வியத்தகு செயல். அதாவது வாசிப்பது என்பதே ஓர் அலாதியான விஷயம். எதையும் வாசிப்பவர்கள், எதுவும் வாசிப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். ஒரு துண்டு காகிதத்தையோ மளிகை பொட்டலங்களையோ எதுவாயினும் அதை வாசிப்பதை தன் வழக்கமாக, தன் விருப்பமாக கொண்டவர்கள் இருக்கின்றனர். ஆனால் இவற்றிலிருந்து கவிதையை தேடி வாசிக்கும், கவிதையை
கண்டு

அந்த கவி தரிசனத்தை கவிவனத்தை கண்டு புரிந்து கொள்ளும் மனம் என்பது புரிந்து கொள்ளும் மனம் என்பது தனித்த ஒன்று. எப்படி ஒரு கவிஞன் மற்றவர்களின் பார்வையிலிருந்து தன் பார்வையை தனித்ததாக்கிக் கொள்கிறானோ, எப்படி மற்றவர்கள் பார்ப்பது கவிஞனுக்கு வேறொன்றாக தெரிகிறதோ, அதேபோல்தான் ஒரு வாசகனுக்கும் பரந்துபட்ட வாசிப்புகள், பரந்துபட்ட நூல்கள், பரந்துபட்ட வகைமைகள் என்று இருந்தபோதும் கவிதை அவனை ஈர்க்கிறது. அந்த வாசகனை கவிதை தன்னை தேடி வரச் சொல்கிறது. அதற்கு காரணம் இந்த கவிமனம்தான். கவிமனம் கொண்ட ஒரு வாசகன் கவிஞனாக இருக்க வேண்டும் என்பதில்லை. கவிதை வாசிப்பதை தன் விருப்பமாக தன் தேர்வாக கொண்டவனாகவும் இருக்கலாம். அப்படி கவிதைகளை தேடி வாசிக்கும் ஒரு வாசகன் கவிஞன் தன் பார்வையை கவிதைக்குள் வைத்து படிமமாக, குறியீடாக, உவமையாக, உருவகமாக, பூடகமாக சொல்கின்ற விஷயத்தை தேடுவதிலும் அதனை கண்டு கொள்வதிலும் அந்த கவி மொழியின் ஊடாக தன் பயணத்தை மேற்கொள்வதிலும் ஒரு தனித்த சுகம் காண்கிறான். அந்த கவிதை அவனுக்கு ஒரு தேடலை தருகிறது. அந்த கவிதை அவனுக்கு ஒரு புதிரை தருகிறது. அந்த கவிதை அவனுக்கு ஒரு திறப்பை தருகிறது. அந்த கவிதை அவனுக்கு தரிசனத்தை தருகிறது. இப்படி ஏதோ ஒன்றை தேடி கவிதைக்குள் வருகின்ற வாசகன் கவிஞன் கண்டடைந்ததை அல்லது கவிஞன் காண விழைவதை அல்லது கவிஞன் கண்டு உணர்ந்ததை அப்படியே காண வேண்டும் என்பதில்லை. வாசகனின் மனம், வாசகனின் கவிதை தேடல், வாசகனின் கவிதை உணர்வு எப்படி அவனுக்கு திசை காட்டுகிறதோ அப்படியே அந்த கவிதையை அவன் உணர்வது சாத்தியமாகும். கவிதையின் சிறப்பும், குறிப்பாக நவீன கவிதையின் சிறப்பும் கூட அதுதான். எழுதுவது எழுதுவதாக, எழுதியதாக அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அப்படியே உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதில்லை. அது வாசகனின் கவிமனம் அதை எப்படி அணுகுகிறதோ அப்படி அது அவனை சென்றடையும். இந்த கவிஞனுக்கும் வாசகனுக்குமான இருவேறு கவிமனங்களும் சந்தித்து கொள்வது கவிதைக்குள் நடக்கும் ஒரு மாயாஜாலம். ஒரு கவிதை எழுதப்பட்டு அது தனக்கான வாசகர்களை சென்றடைவது வரை உள்ள பயணத்தில் எழுதுகின்ற கவிஞன் இதை எந்த வாசகன் வாசிக்கப் போகிறார் அல்லது எந்த வாசகனின் கண்களுக்கு இந்த கவிதை படப்போகிறது என்கிற எந்தவித முன்னேற்பாடும் முன் அறிதலும் இன்றிதான் கவிதை எழுதுகிறார். அது கவிஞனின் கவிமனம் தந்த செயல்பாடு. அதே சமயம் கவிதையை வாசிக்கும் வாசகன் அந்த கவிதை எந்த சூழலில், எந்த நேரத்தில், எந்த நாளில் எழுதப்பட்டது என்பதையெல்லாம் அறியப் போவதில்லை. மாறாக அந்த கவிதை தனக்கு கொடுக்கும் அனுபவத்தை தான் உணரப்போகிறான். எனில் இரண்டு வெவ்வேறு தரிசனங்கள், இரண்டு வெவ்வேறு நிலைப்பாடுகள், இரண்டு வெவ்வேறு தேடல்கள் எழுதுகின்ற கவிஞன் யாரையும் மையப்படுத்தியோ யாரையும் எதிர்நோக்கியோ எழுதுவதில்லை. வாசிக்கின்ற வாசகன் அதன் நதிமூல ரிஷி மூலங்களை அறிந்து கொண்டு வாசிப்பதில்லை. இவை இரண்டும் கவிமன தூண்டல்களின் அடிப்படையிலான செயல்பாடுகளே. இந்த எழுதுவதற்கும் வாசிப்பதற்குமான உந்துதலை தருவதுதான் கவிமனம். காணும் பொழுது அதற்குள் தன் மாயாஜாலங்களை புகுத்தி வேறொன்றாக அதை புதிய உலகமாக சிருஷ்டிக்கிறார். இங்கே நான்கு நபர்கள், மழையை நாம் ஒரு நபராக சேர்க்கலாம். நாய் என்கிற ஒரு கதாபாத்திரம், முதலில் நத்தை என்கிற கதாபாத்திரம், மூன்றாவதாக குக்கு என்கிற கதாபாத்திரம், நிறைவாக மழை என்கிற கதாபாத்திரம். ஆனால் இவற்றின் செயல்பாடுகள் ஒன்றை ஒன்று தடுத்து, ஒன்றை ஒன்று இடையூறு செய்வதுதான். இதை அப்படியே சொல்வதை காட்டிலும் ஒரு கவிதையாக சொல்லும் பொழுது அதன் அழகியல் இன்னும் நம்மை பிரமிக்க வைக்கிறது. இந்த கவிதையை

வாசித்து அதை கண்முன் நிகழ்த்தி பார்க்கும் கவிமனம் கண்டடைவது இந்த கவிதைக்குள்ளிருக்கும் தரிசனத்தை. அதாவது ஏதோ ஒன்றிடமிருந்து ஏதோ ஒன்று கைமாறி ஏதோ ஒன்றாக ஆகி ஏதோ ஒன்றோடு தொடர்பற்று ஏதோ ஒன்றின் தடங்களாக வந்து மீந்து போகிற வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றாக நிலைத்து நிற்கும் நாம் நத்தையாகவோ நாயாகவோ கொக்காகவோ அல்லது பெரும் மழையாகவோ யாராகவும் இருக்கலாம். அதை உணர்வதுதான் வாசகனின் கவிமனம். கவிதைகளை வாசித்தல் என்கிற ஒரு விஷயம் முன்னிறுத்தப்படும் பொழுது பலராலும் சொல்லப்படுகின்ற ஒரு காரணம், ஒரு கதையையோ ஒரு நாவலையோ வாசிப்பதென்பது ஒரு தொடர்ச்சியாக ஒரு நீட்சியாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஒரு உதாரணத்திற்கு 10 பக்கம் உள்ள ஒரு சிறுகதையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த கதையின் போக்கு என்பது நாம் அதனை தொடர்ந்து செல்வதற்கு வசதியாக, நாம் அதனை கண்டு உணர்வதற்கு தோதானதாக இருக்கும். நாவல் என்பதும் அப்படியானதுதான். ஒரு நாவல் பெரு வாழ்வின் பெரும் நிகழ்வின் வரைபடம். அந்த வாழ்வை அந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறோம். இதில் எந்த தடங்கல்களும் எந்த குழப்பங்களும் வரப்போவதில்லை. ஒரு கதை அதன் தொடக்கம் மையம் நிறைவு என்கிற பகுதிகளுக்கு உள்ளாகத்தான் உட்பட்டதாகத்தான் இருக்கும். ஆகவே ஒரு கதையை தொடங்குவதோ அதை தொடர்ந்து அதன் மையத்திற்கு செல்வதோ அதை நிறைவு செய்வதோ ஒரு வாசகனுக்கு கடினமானதாக இருக்காது. ஒரு நாவல் என்பது இன்னும் பெரும் பரப்பு. அதற்கு உள்ளே செல்வதற்கு நாம் போதிய நேரங்களை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கான நேரம் நாவலிலே கிடைக்கும். ஆனால் கவிதை இவற்றிலிருந்து முற்றிலும் மாறானது. கவிதை இவற்றிற்கு நேர் எதிரானது. அதாவது ஒரு கதையை வாசிக்கும் நேரத்திற்கும் ஒரு நாவலை வாசிக்கும் நேரத்திற்கும் இடையேயான வேறுபாடு என்பது அதன் வடிவத்தை பொறுத்ததே. ஆனால் ஒரு கவிதை வடிவத்தில் சிறியதாக இருந்தபோதும் வரிகள் குறைவானதாக இருந்தபோதும் அதை உணர்ந்து அதற்குள் சென்று அதை கையகப்படுத்துவது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம். அதனால்தான் ஒரு கவிதையை அதன் மெனக்கடல்களுடன் வாசிப்பதை காட்டிலும் ஒரு கதையையோ ஒரு நாவலையோ வாசிப்பதை பலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் கவிதையை வாசித்து முடித்த கணத்திலே அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அது நமக்கு கொடுக்கும் மகிழ்வை உணர்வது என்பது கவிமனம் கொண்ட வாசகர்களுக்கு மட்டுமே சாத்தியமானது. ஒரு சாதாரண கவிதை, ஒரு கேள்வியை முன்வைக்கிற கவிதை, ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிற கவிதை. இந்த கவிதையை எழுதிய கவிமனம் எதன் அடிப்படையில் இந்த கவிதையை எழுதியிருக்கும் என்று யோசித்தேமேயானால் ஒரு நிகழ்வை வேறொன்றாக மாற்றி ஒரு கேள்வியை தன் கவிதைக்குள்ளே வைக்கிற அல்லது ஒரு நிகழ்வை நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அபத்தத்தை தன் கவிதைக்குள்ளே பகடியாக வைக்கிற மனமாக அது இருக்கிறது. அப்பொழுது யாரோ ஒருவர் ஒரு இளம் கவிஞர் தனக்குள்ள சந்தேகத்தை அங்கே கேட்கிறார். கவிதையோ கதையோ அல்லது கட்டுரை பத்தி போன்ற எழுத்துக்களோ, அதாவது ஒட்டுமொத்தமாக எழுத்து என்பது கேள்வியை அவர் முன்வைக்கிறார். எழுத்து என்பது தன்னிறைவை கொள்வது, தன் தரிசனத்திற்காக முன்னெடுக்கப்படுவது. அது வாசகர்களிடையே கொண்டு செல்லும்போது அது அவர்களின் நிறைவையும் அவர்களின் தரிசனத்தையும் முன்வைத்ததாக இருக்கிறது. ஆனால் ஏனைய துறைகள் எழுத்திலிருந்து வேறொன்றாக மாறுகிறது. எதற்குமான வழி எதுவும் இல்லை என்பதை வாசகர்களுக்கும் பொதுவான சமூகத்திற்கும் சொல்ல விரும்பிய கவிஞன் தன் கவிதையின் வழியே இதை சொல்கிறார். இதை வாசிக்கின்ற கவிமனம் இதன் பகடியை உள்ளொளிந்திருக்கும் நகைச்சுவையை கண்டுணரும் பொழுதுதான் இதன் உண்மையும் இதன் அர்த்தமும் புலப்படும். அதாவது ஒரு கவிதைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை வாசகனாகப்பட்டவன் கண்டுணர பிரயத்தனப்படுகிறான். அதை அப்படியே கண்டுணர்வது என்பது சாத்தியமில்லாத போதிலும் அதன் வெவ்வேறு பரிமாணங்களை வெவ்வேறு நிகழ்தகவுகளை கண்டுணர்கிறான், அதன் சாத்தியப்பாடுகளை உணர்ந்து கொள்கிறான். இது தொடர் வாச

பிரிப்பின் வழியாக ஏற்படுகின்ற புரிதலை அடிப்படையாக கொண்டது. அதற்கு ஒரு தனி மனம் வேண்டும். அந்த மனம் கவிமனமாக இருக்கும். ரப்பர் பந்துகள் இல்லாதவன் ஊரூராய் ரப்பர் பந்தை விற்கும் வியாபாரியிடம் கூந்தலை வடிவுடன் முடிந்த பெண் தன் பிள்ளைக்கு இனாமாக ஒரு பந்தை தருவாயா என கேட்பாள். அந்தரத்திற்கும் அந்தரத்திற்கும் பட்டிகிறும் பந்தை கொடுத்து எப்போதும் இந்த உலகம் அழகானது என்ற பாடலை பாடி அந்த ஊரையும் ரப்பர் பந்துகளோடு கடப்பான். கவிஞர் கண்டராதித்தனின் இந்த கவிதை ஒரு அற்புதமான காட்சியாக, அழகான ஓவியமாக நம் முன் நிற்கிறது. பந்து விற்கும் வியாபாரி என்பவன் சாதாரணமானவன். அவனிடம் பந்தை இனாமாக கேட்கும் பெண் தன் குழந்தைக்காக, அவளும் சாதாரணமானவர். ஆனால் கவிமனம் இதை எப்படி அசாதாரணமாக்குகிறது, இதை எப்படி அசாத்தியப்படுத்துகிறது என்றால், அந்தரத்திற்கும் அந்தரத்திற்குமாய் பட்டு இகிரும் பந்தை கொடுத்து, பூமிக்கும் வானுக்கும் அல்ல, அந்தரத்திற்கும் அந்தரத்திற்குமாய் பட்டு இகிரும் பந்தை கொடுத்து எப்போதும் இந்த உலகம் அழகானது என்ற பாடலை பாடி அந்த ஊரையும் பந்துகளோடு கடப்பான். எவ்வளவு அற்புதமான வரிகள்! இந்த உலகம் அழகானது என்ற பாடலையும் பாடி அந்த ஊரையும் பந்துகளோடு கடப்பான். இதுதான் கவிமனம் என்பது. இந்த கவிமனம் தான் கடத்த எண்ணியவற்றை தன் கவிதையால் கடத்துகிறது வாசகனுக்கு. இதை வாசிக்கும் வாசகனின் மனம் இப்போது அந்தரத்திற்கும் அந்தரத்திற்கும் எவுகின்ற பந்தாய் துள்ளி கொதிக்கிறது. அதுவரை நம் பார்வையில் வேறொன்றாக இருந்த உலகம், அதுவரை நம் பார்வையில் ஊப்பில்லாததாக இருந்த உலகம் இப்பொழுது இந்த கவிமன பார்வையில் அழகானதாக மாறிவிடுகிறது. இந்த அழகு நம் மனதை ஆட்கொள்கிறது. இந்த அழகு இந்த உலகை புதிதாய் காண வைக்கிறது. இந்த கவிதை இந்த உலகை இன்னும் அழகாக்கிறது. இப்போது பெண் கவிஞர்கள் சிலரின் கவிதைகளையும் காணலாம். மனிதம் கரையில் சிந்தியவற்றை அள்ளி சென்று நதியில் விடுகிறேன், நீந்தி மறைகின்றன கூழாங்கற்கள். கவிஞர் சுகிர்தராணியின் இந்த சிறிய கவிதை மிக எளிய கவிதையும் கூட. கரையில் சிந்தியவற்றை அள்ளி சென்று நதியில் விடுகிறேன், நீந்தி மறைகின்றன கூழாங்கற்கள். இங்கே கூழாங்கற்கள் என்பது வெறும் கூழாங்கற்கள் தானா? அவை மீன்களாக இருக்கலாம். இதற்கு தலைப்பு மனிதம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது அது அதன் இடத்திலே இருந்து வழி தப்பி வந்துவிட்டது. அதை மீண்டும் அதன் இடத்தில் கொண்டு சேர்க்கிறது இந்த மனம். நாடிழந்த, வீடிழந்த, உறவிழந்த எத்தனையோ மனிதர்களை நாம் காண்கிறோம். தன் சொந்த இடங்களை விடுத்து புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்களை நாம் காண்கிறோம். தன் உறவுகளை இழந்தவர்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் தன் மூதாதையர்களின் நிலங்களை, தன் வழித்தடங்களை கண்ணுறும் சமயம் அவர்கள் இந்த நதியிலே கலக்கின்ற கூழாங்கற்களைப் போல நீந்தி மகிழ்வார்கள். இதை செய்வதற்கு உரிய மனம் என்பது ஒரு கவிஞனின் மனமாக, அதை முன்னிறுத்தும் கவிமனமாக இருக்கும். இதை வாசிக்கிற ஒரு வாசகன் இதை வெறும் கூழாங்கல் பற்றி கவிதையாக மட்டும் பார்க்காமல், தன் இருப்பிடத்தை தொலைத்த ஏதோ ஒன்றை அதன் இருப்பிடத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற, அதன் புலத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு செயலாக, நிகழ்வாக பார்க்கும் பக்குவத்தை பெறுவது தான் வாசக கவிமனமாகும். கவிஞர் சுயதிராணியின் மற்றொரு கவிதை தாய்மை. செதுக்கப்படாத கல் ஒன்று புரண்டு புரண்டு படுக்கிறது, இன்னொரு கல்லை செதுக்கிக் கொண்டேன். மிக அழகான கவிதை இது. செதுக்கப்படாத கல் ஒன்று புரண்டு புரண்டு படுக்கிறது, இன்னொரு கல்லை செதுக்கிக் கொண்டேன். ஒரு தாய் தன் கருவிலே குழந்தையை சுமக்கிறாள். அவள் நிறைவேறாக இருக்கிறாள். அவள் வாழ்ந்து முடித்த வாழ்வை முழுவதும் அனுபவித்த ஒரு மூதாட்டி அல்ல. பக்குவங்களின் படிகளிலே ஏறி தன்னை திடமாக்கி கொண்ட ஒரு முதியவள் அல்ல. ஒரு தாய் திருமணமான ஒரு பெண் இளையவளாகத்தான் இருப்பாள். அவள் இந்த வாழ்வியல் அனுபவங்களையும் இந்த உலகத்தின் பார்வைகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு அதற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளாதவளாக இருப்பாள். இன்னும் அவள் செதுக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சிற்பமாகத்தான் இருப்பாள். ஆனால் அவள் தன் வயிற்றிலே இன்னொரு சிற்பத்தை, இன்னொரு கல்லை

சுமந்து கொண்டிருக்கிறாள். அது சிற்பமாகும், அழகிய சிற்பமாக வெளியே வரும். இப்படி ஒரு சிறு நிகழ்வை ஒரு கவிமனம் வேறொன்றாக காண்கிறது. ஒரு தாயையும் அவள் வயிற்றிருக்கும் சேயையும் இரண்டு சிற்பங்களாக உருவகிக்கிறது. இந்த சிற்பங்களை தன் கவிதைக்குள்ளே வடித்து நம்முன் நிறுத்துகிறார் கவிஞர். இந்த சிற்பங்களின் அழகியலை கண்டுணரவும் அவற்றை புதிதாக பார்க்கவுமான கவிமனம் என்பது தொடர் வாசிப்பினால் சாத்தியமாகக்கூடிய ஒன்று. அடுத்ததாக கவிஞர் ஜீனத் அவர்களின் ஒரு நான்கு வரி கவிதையை பார்க்கலாம். பூவோ தலையோ எதுவும் விழ வேண்டாம், நேரே நின்றாலே போதும் நாணயம். மிகச்சிறிய கவிதை, நான்கே வரிகள், ஆனால் அது சொல்லும் விஷயம் மிக பெரியது. பூவோ தலையோ எதுவும் விழ வேண்டாம், எந்த பக்கமும் சாயாமல் நேரே நிற்பதுதான் நாணயத்திற்கான வழி. நாணயம் என்பது சில்லறை காசு மட்டுமல்ல, நம் வாழ்வியல் முறையும் கூட. ஆகவே ஒரு கவிஞர் ஒரு யதார்த்த நிகழ்வை வேறொன்றோடு ஒப்பிட்டு அதன் வேறொரு பரிமாணத்தை நமக்கு காட்டுகிறார். மற்றொரு கவிதை சுதந்திர வரிகள். இழுத்து கட்டிய வலுவான கயிறு, தீண்டும் சர்ப்பம் என பயம் பலருக்கு. முக்காடிட்டு இலகுவாய் தாண்டுபவர் உண்டு, வேற்றுப்பாதையில் சென்றோருக்கும் ஆபத்தில்லை. நேராய் சென்று இடறி விழுந்தாள் கருவித்தினை பூமியில் செலுத்தினாள், நரம்புகளை வேறாக்கினாள், வளர்ந்த விருட்ச இலைகளில் சுதந்திர வரிகளை எழுதினாள். அதாவது ஒரு பெண் தனித்தவளாக தன்னிறைவானவளாக இருப்பதென்பது, தன் சுதந்திர வாழ்வை வாழ்வதென்பது பல சங்கடங்களை பல தடைகளை தாண்டி அமைகிற ஒன்று. ஆனால் அவள் அதை நோக்கிய பயணத்தில் தன்னை திடப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது, தன்னை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. இழுத்து கட்டிய வலுவான கயிறு போன்று அவள் தன் வாழ்வை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாள். தீண்டும் சர்ப்பம் என பயம் பலருக்கு. அவளை எவ்வித தவறான எண்ணங்களோடும் அல்லது கட்டுப்பாடுகளோடும் நெருங்குவது என்பது நடக்காத காரியம். முக்காடிட்டு இலகுவாய் தாண்டுபவர் உண்டு, அவளை கண்டும் காணாமலும் செல்பவர்கள் உண்டு. வேற்றுப்பாதையில் சென்றோருக்கும் ஆபத்தில்லை, அவர் வழியில் குறுக்கிடாவிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நேராய் சென்று இடறி விழுந்தாள் கருவித்தினை பூமியில் செலுத்தினாள். அவள் தன் பாதையிலே நேராக சென்று கொண்டிருக்கிறாள், ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சிறு தடங்கல், ஒரு சிறு நெருடல். ஆனால் மீண்டும் தன் கால்களை ஊன்றி இந்த பூமியிலே தன் தைரியத்தை உரமாக்கி நரம்புகளை வேறாக்கி ஒரு விருட்சமென வளர்ந்து தன் சுதந்திர வரிகளை தன் இலைகளிலே எழுதுகிறாள். அதாவது பாரதி சொன்னது போல, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நேர்மையும் என்று ஒரு பெண் வாழ்வதென்பது, அதை தன் கவிதைக்குள்ளே கொணர்தல் என்பது மிகவும் வியக்கத்தக்க ஒன்று. இதை வாசிக்கும் வாசகர் தன்னை அப்பெண்ணிடத்திலே தன்னை அப்பெண்ணாக முன்னிறுத்தி பார்க்கையில் இந்த இருவருக்குள்ளான உறவென்பது, கவிஞருக்கும் வாசகருக்குமான உறவென்பது ஒன்றிணைந்து அங்கே ஒட்டுமொத்த கவிமன செயல்பாடாக இந்த கவிதை முழுமை பெறும். அடுத்ததாக கவிஞர் அரிதனின் ஒரு கவிதை சாலையோர தேவதை. தெருவில் ஸ்டிக்கர் விற்கும் சிறுமி கெஞ்சுகிறாள், ஒன்றை மட்டுமாவது வாங்கச் சொல்லி. விதவிதமாய் மின்னிடும் கார்ட்டூன்கள் அவள் கைகளில். பேச்சின் மும்முரத்தில் போகச் சொல்லி விரட்டுகிறேன் தேநீரை உறிஞ்சியபடி. அதட்டலின் பதிலாய் கிடைத்தது ஏமாற்றம் நிறைந்த புன்னகை. மனதிற்குள் அழுத்தமாய் ஒட்டி கொண்டது கபடமற்ற அவளின் முகம். நாம் அன்றாடம் காண்கின்ற ஒன்றுதான், நாம் எப்போதும் கடந்து வரக்கூடிய ஒன்றுதான். தெருவிலே விதவிதமான ஸ்டிக்கர்களை விற்றுக்கொண்டு பல்வேறு குழந்தைகள் நம்மிடம் வந்து இறைஞ்சுவார்கள், கெஞ்சுவார்கள். ஆனால் நாமோ நம் நண்பர்களுடனான உரையாடலிலோ அல்லது தொலைபேசி உரையாடலிலோ அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவோம். சில சமயங்களிலே அவர்கள் தொடர்ந்து நம்மிடம் கெஞ்சும்போது நாம் அவர்களை கழிந்து கொள்வதும் உண்டு. நாம் அடிக்கடி பார்க்கின்ற

0: நிகழ்வு. ஆனால் கவிமனம் அந்த குழந்தையின் சிரிப்பை காண்கிறது, அந்த குழந்தையின் ஏமாற்றத்தை காண்கிறது. அந்த ஏமாற்றத்தினால் அந்த குழந்தை செய்வதறியாது ஒரு புன்னகையை வெளிப்படுத்துகிறது. அந்த புன்னகை என்பது மகிழ்ச்சியின் புன்னகை அல்ல, ஏமாற்றத்தின் புன்னகை. அது இந்த கவிஞனை சஞ்சலப்படுத்துகிறது, இந்த கவிஞனை கலக்கம் கொள்ள செய்கிறது. அதை தன் கவிதையாக வருத்தி விடுகிறார். நான் முன்னர் சொன்னது போல எந்த ஒரு நிகழ்வும் நம்மை சந்தோஷப்படுத்தவும் சஞ்சலப்படுத்தவும் செய்யும். ஆனால் அதை கவிமனம் எவ்வாறு கையாளுகிறது, எவ்வாறு அதை கவிதையாக மாற்றுவது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. குழந்தை துரத்தும் பலூனும் மழலை ஒழுகும் எச்சிலும் கவிதைக்குள் அழகாய் சித்தரிக்கப்படும். கவிமனம் அந்த அழகியலின் வழி அதன் மையப்புள்ளியை தேடிச் செல்கிறது, அதை கண்டடைய வைக்கிறது. சொற்கள் சொற்களாகவும் கவிதை கவிதையாகவும் எஞ்சாமல் அதன் உள் சென்று அதன் தரிசனத்தை கண்டடைய கவிமனமே காரணமாக இருக்கிறது. தொடர் வாசிப்பின் வழியாக இந்த கவிமனத்தை நாமும் கண்டறிவோம்.
1: இலக்கிய விழா நிகழ்ச்சியில் இதுவரை கவிமனம் கழிப்போம் சிறப்புரை வழங்கினார் பி.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள்ல நேயர்களோட விருப்ப பாடல்கள் விமர்சனங்கள் கேட்டு ரசிக்க காத்துட்டு இருப்பீங்க. விருப்ப பாடல் இடம்பெறணும் அல்லது நிகழ்ச்சி பற்றின விமர்சனங்கள் இடம்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு கடிதம் எழுதி அனுப்பலாம். அதுவும் விருப்ப பாடல் தனியாகவும் விமர்சனங்கள் தனியாகவும் அனுப்பணும். எந்த முகவரிக்கு அனுப்பலாம் அப்படின்னா, நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு. உங்களுக்கு பிடித்த

முக்கியமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற படத்தோட பெயரையும் பாடலோட பெயரையும் மறக்காம உங்க பேர் ஊரையும் எழுதி அனுப்புங்க. இல்லைங்க, இந்த நிகழ்ச்சி கேட்டேன், இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் உங்களோட விருப்பங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க விமர்சனங்களா அனுப்பலாம் இதே முகவரைக்கு தனி கடிதமா. அந்த மாதிரி இன்னைக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள்ல விருப்ப பாடல் விமர்சனங்கள் கேட்டு ரசிக்க காத்துட்டு இருக்கோம். சரி, முதல் விருப்ப பாடல் யாரோட பாடல் அப்படின்னா என்ன பாடல் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்டுடலாம். மனுநீதி படத்துல இருந்து ஒரு ரோஜா தோட்டம் அப்படின்ற பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் கேட்டிருக்கிறாங்க. திருச்சி கருமண்டபம்ல இருந்து வி வேலாயுதம், திரவிய மலர், விஷ்பா, துர்காதேவி, தன்வீர், சந்துரு இவங்களோட விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள். பொன்வண்ண கதிர்வன் முத்தமிட மலர்கள் சீர்க்க தென்றலின் கரங்கள் தீண்ட திசையெங்கும் ஆட வானம் பார்த்த விழி திறந்து வானொலி கவர காற்றில் மெல்ல தாளம் போட்டு வர்ணங்கள் விரிக்க இயற்கையின் ஓவியமாய் கதிர்கள் மலர்கள் பூத்தன இந்த காற்றில் விரியும் கடித மலர்கள்.
1: அடடா ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்ற மாதிரி கவிதையோட ஆரம்பிச்சிட்டீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். சரி, விருப்ப பாடல்கள் விருப்பமா என்ன சொல்ல போறீங்க?
0: இளையான்குடி இக்பால் சித்திக் கிஜா இவர்களுக்காக ரெக்க திரைப்படத்திலிருந்து
1: பாடல் கேட்டலாம்.

0: நேயர்கள் எழுந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள்.
1: காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் விருப்ப பாடல் விமர்சன கடிதங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் விமர்சனங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கடிதம் எழுதி அனுப்பலாம். எந்த முகவரிக்கு அப்படின்னா, நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள், ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை, சின்ன சூக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு பிடித்த பாடல் கேட்கணும் அப்படின்னா தனி கடிதமாகவும், நிகழ்ச்சி பற்றின விமர்சனங்கள் அப்படின்னா தனி கடிதமாகவும் அனுப்பலாம். அப்படி வந்து நிறைய பேர் விமர்சனம் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். மதுரை கண்ணநீந்தல்லிருந்து சு போஸ் அவங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நமஸ்காரம். கடந்த 3 வாரங்களாக இரவு 9:30 10 மணி வரை நிகழும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் விமர்சன கடிதங்களே இடம்பெறவில்லையே அப்படின்னு வருத்தத்தோடு கேட்டிருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒரு சின்ன இடைவெளி வந்துருச்சு இல்லையா, அந்த தேர்தல் சமயத்தில் இடைவெளி வந்ததுனால அந்த கடிதங்களை வந்து விமர்சனங்களை எடுத்து வைத்து படிக்க நாள் ஆகும். அதாவது ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வாசிக்க வாய்ப்பில்லை. ஸோ அதனால நிறைய விமர்சனங்கள் வராமல் இருந்திருக்கும். ஆனால் இனி வரும் காலங்களில் கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் உங்களுக்காகவே காற்றில் விரியும் கடிதமர்கள் காத்துட்டே இருக்கு. உங்களோட விமர்சனங்களையும் நாங்கள் வரவேற்று காத்துக்கொண்டே இருக்கிறோம். ஸோ அதனால நிறைய விமர்சனங்கள், நிகழ்ச்சி பற்றின விமர்சனங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடுத்து என்ன விருப்ப பாடல் கேட்டிருக்கிறாங்க.
0: காரைக்குடி கனகவள்ளி, நாராயணன், ஆதிரா, இனியா இவர்களுக்காக கிங் திரைப்படத்திலிருந்து காதலாக்கி காதலாக்கி
1: கேட்டலாமா?
0: கேட்டலாம்.
1: உங்களுக்காக கேட்டுட்டு ரசிக்கும் எல்லா நேயர்களுக்காகவும்

0: நேரம் 9:19. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் விருப்ப பாடல்கள் விமர்சன கடிதங்கள் கேட்டு இருக்கோம். அடுத்த விமர்சனம்
1: ராஜேஸ்வரி சத்தியசீலன், புதுமா காளிப்பட்டி மதுரையிலிருந்து. மதுரை பண்பலையில் நித்தம் அதிகாலை ஒளிபரப்பப்பட்டு வரும் பக்தி மாலை நிகழ்ச்சி எம்மதமும் சம்மதமாய் ஏற்றதொரு அகழ்விளக்கு போல சிறப்பாக அமைந்துள்ளது. 5/6/2026 அன்று வெள்ளிக்கிழமை சீர்காழியின் பக்தி பாடல்களோடு தொடங்கியது. மாலை மணமாலை என்ற திருவருள் பாடலோடு வளம் வந்த நிகழ்ச்சி ஆர்ஜே செண்பகவல்லி குரல் வளப்போடு நலம் தந்த நல்ல நிகழ்ச்சி. மதுரை பண்பலைக்கு மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி எனக்கு அப்படின்னு நானும் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன். சரி, அடுத்து ஒரு பாடல், அருமையான பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கேட்க போகிறோம். முன்னை காணாத நான் ஏது அப்படின்னு கவிதை பாடும் மலைகள் யாரை கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா தூத்துக்குடியிலிருந்து SB பாபு அவங்களுக்காகவும், கேட்ட சிக்குமானி திணையர்களுக்காகவும்.

0: நேயர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள்.
1: நேரம் 9:25 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா விமர்சனம் அனுப்பியிருக்கிறாங்க. யார் எங்கிருந்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, மதுரை சந்தைப்பேட்டையிலிருந்து ஓகே சிவா அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. 1/6/2026 அன்று மாலை அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டேன். 5 பாடல்கள் இடம்பெற்றன. உழைத்த பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடல்கள் வழங்கிய சுமையா அவர்களுக்கு நன்றிகள் பல அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றிகள் சொல்லிட்டு அடுத்து என்ன விருப்ப பாடல்?
0: குண்டேந்தல்பட்டி மா தவமணி இவருக்காக கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து போராளே புண்ணுத்தாயி பாடல்.
1: சரி, பாடலை இப்போ வாமான்னு வரச்சிருவோமா?
0: கேட்டலாம்.

0: நேரம் 9:32 காற்றில் விரியும் கடிதம் உணர்கள் கேட்டு இருக்கோம். விருப்ப பாடல்கள், விமர்சனங்கள், இன்னும் ஒரு மணி நேரமும் தினமும் உங்களுக்காகவே காற்றில் விரியும் கடிதம் உணர்கள் காத்துட்டே இருக்கு. அதனால நிறைய நிகழ்ச்சிகள் பற்றின விமர்சனங்கள் அனுப்புங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், எனக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்டே ஆகணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உடனே உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற படத்தோட பெயரையும் உங்களோட பெயர் ஊரையும் இங்கு எழுதி அனுப்பலாம். 5 முகவரிக்கு அனுப்பலாம் காற்றில் விரியும் கடிதம் உணர்கள் நிகழ்ச்சியில. நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை, சின்னசொக்கி குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் தனி கடிதமாகவும் விமர்சனம் தனி கடிதமாகவும் அனுப்பலாம். இப்போ அடுத்து என்ன பாடல் கேட்டிருக்கிறாங்க?
1: வில்லிபாக்கம் குபேந்திரன் அழகரசாமி சகோதரர்கள் இவர்களுக்காக பாசமலர் திரைப்படத்திலிருந்து பி.பி. சீனிவாசன், பி. சுசிலா குரல்களில் யார் யார் என்ற பாடல்.
0: யார் யார் கேட்டுருவோம் எதற்காகவும்?

0: நேரம் 10:38 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடிதமலர்கள் கேட்டிருக்கோம். சரி, அடுத்த விருப்ப பாடல் யாரோடது?
1: கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின் மற்றும் ஆனந்த் இவர்களுக்காக சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து சங்கீத வானில்
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: அவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்

0: நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள்.
1: காற்றில் விரியும் கடித மலர்கள்ல விருப்ப பாடல்கள் விமர்சன கடிதங்கள் அப்படியே ரொம்ப அப்படியே ஜாலியா கிட்டத்தட்ட 9 மணிலிருந்து ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் 1 மணி நேரமும் உங்களுக்காகவே காத்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அதுக்கப்புறம் விமர்சனங்களை நீங்க அனுப்பலாம். எந்த முகவரிக்கு அப்படின்னா நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி சின்ன சூக்கிக்குலாம் மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பலாம். சரி, நிறைய பாடல்கள் கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க, விமர்சனங்களும் வந்துட்டே இருக்கு இல்லையா. சரி, அடுத்து என்ன பாடல் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பராசக்தி படத்துல வந்து ஓ ரசிக்கும் சீமானே அப்படின்ற பாடல் அனுப்பியிருக்கிறாங்க. தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: நேரம் 9:47, காற்றில் விரியும் கடிதமலர்கள் கேட்டிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்த பாடல்
1: தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி செந்தில் குமரன் இவர்களுக்காக ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து 4 மேடை
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம்.

நேரம் 9:51. காற்றில் விரியும் கடிதமலர்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. விருப்ப பாடல்கள், விமர்சன கடிதங்கள், அப்படியே பழைய பாடல் புதிய பாடல்னு எல்லாருக்கும் பிடித்தமான பாடல்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. இதே மாதிரி நீங்களும் கடிதம் அனுப்பணும், எனக்கு பிடித்த பாடல் அனுப்பணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? உடனே கடிதம் எழுதி அனுப்பலாம்.

0: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள், ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை, சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற படத்தோட பெயரையும் உங்களோட பெயர் மற்றும் ஊரையும் எழுதி அனுப்பலாம். நிகழ்ச்சி பற்றின விமர்சனங்கள் அனுப்பணும் அப்படின்னா, என்ன நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி யாரு பண்ணாங்க, என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். இதுல என்ன குறிப்பா அப்படின்னா, உங்களுக்கு விருப்ப பாடல்னா தனி கடிதமாகவும் விமர்சன கடிதம் தனி கடிதமாகவும் அனுப்பணும். சரி, இப்ப அடுத்து என்ன விருப்ப பாடல்?
1: மஞ்சள் நீர் காயல், எம் சிங்காரவேல், மம்சாபுரம் மீனா இவர்களுக்காக ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து அங்கே மாலை மயக்கம் பாடல்
0: கேட்டெல்லாம். ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள்.
1: நேரம் 9:57 நிமிடம். நிறைவான பாடலாக சர்வசுந்தரம் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. பெரிய குளத்திலிருந்து இ நாகலட்சுமி அவங்களுக்கான விருப்ப பாடல். இந்த நிறைவான பாடலோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி மற்றும்
0: புகழ்.
1: நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதயத்தின் சுவடுகளை வார்த்தைகளால் வருடி இன்னிசையின் சிறகுகளாய் நம்மை உயரம் பறக்க வைக்கும் நேயர்களின் புலங்கவர்ந்த பட்டு சிறகு. கொடியில் பூத்த மல்லிகையும் அடி மனதில் விளைந்த காதலும் என்றும் மணக்குது மானே. பட்டுச்சிறகில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி, தொடர்ந்து கேட்கலாம் பட்டுச்சிறகு.

வையகம் ஒரு மேடை, நாம் ஏறும் போதே எல்லோரும் சொல்லும் பாட்டுதான். வேஷங்கள் ஆயிரம் கடந்தாலும் இயற்கை எழுதும் காவியமே வாழ்க்கை. பட்டுச்சிறகில் அடுத்த பாடலாய்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றலைகளில் வலம் வருவது பட்டுச்சிறகு. பூக்களின் வாசம் தாண்டி என் மூச்சில் கலந்தவளே, என் நெஞ்சில் தவழும் உன் நினைவுகள் மட்டும் என்றும் மாறா வசந்தமே. பட்டுச்சிறகில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்

பச்சிறகின் அடுத்த பாடலாக சங்கிலியின் ஜொலிப்பும் பைங்கிலியின் இனிமையும் சேர்ந்தே இசைத்ததோ தூறல் நின்ற காதல் ராகமாயின்.

பாகமாய் வந்தவளே, எழுத்தின்றி மலர்ந்த கவிதையே, கண்களின் சந்தத்தில் மயங்கிட என் நெஞ்சில் நீயே நிறைந்தாய். பட்டுச்சிறகில் இனிமையான இரவில் அடுத்து வரும் பாடல்.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்கள் ஓய்வெடுக்கும் சுகமான இரவில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாய் உன்னோடு சேர்ந்து வாழும் ஒரு நொடியும் இனிய பொழுதுதான்.

பட்டுச்சிறகின் அடுத்த பாடல் மாமன்னன் நான் அல்ல, மனமாலும் மன்னன் நான், காதல் தேசம் ஆழத்துடிக்கும் காதலன் நான்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகின் அடுத்த பாடலாய் என் இருண்ட வானத்தின் ஏகாந்த நிலவை உன் ஒற்றை நிலவொளியில் கரைகிறது என் தனிமை.

அமைதியான இரவு வேளையின் மென்மையான காற்றாக காற்றலைகளில் வலம் வரும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், பாடும் ராகத்தில் உன்முகம், பார்க்கும் விழிகளில் என் சுகம், என்னாலும் தொடரும் இந்த காதல் உறவே என் வரம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு.

பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் நிறைவாக நிலவு தூங்கும் இரவினில் நினைவுகள் மட்டும் விழித்திருக்கும், இமைகள் மூடி உறங்கினாலும் இதயம் மட்டும் உன்னை தேடும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அமைதியான இரவில் மெல்லிய பாடல் வழியாக காற்றலைகளிலும் நம் காதுகளிலும் வலம் வந்த பட்டு சிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸின் பட்டு சிறகின் இனிய இரவு வணக்கம் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது ஒளிபரப்பு வரும் காலை 4:45 ஆரம்பமாகும். நேரம் இரவு 11:00.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் பண்பலை வரிசை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரும் காலை 5 மணி முதல் காற்றலைகளில் கபிபட காத்திருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும் காலை 5 மணிக்கு பக்தி மாலை பக்தி பாடல்கள் கேட்கலாம். 5

6:30 இசையமதம், காலை 6 மணிக்கு செய்திச்சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவே கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள். 6:15 புதிய காலை இந்த நாளின் சிறப்பு. 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கிளேர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து விதை பரிசோதனை குறித்து விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். தொடர்ந்து 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போகிய பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். கல்பாக்கம் ஸ்ரீ பாண்டுரங்கர் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போகிய பூக்கள் தொடர்ச்சியாக கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா, தேனி மாவட்ட நேர்களின் விருப்பப்பாளர்கள் இடம்பெறுகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 ட்ரைட்டம் பீச் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள், நேயரின் விருப்ப கானங்கள் இடம்பெறுகிறது. 10:30 ஒருபட பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்திருக்கும். 11:02 கண்ணாடி மாளிகை, தலைப்பு முதல் சம்பள அனுபவம். 11:30 ஸ்டெம்புடு சீசன் 7 கேட்கலாம். 11:47 திரு இசை. 12 மணிக்கு செய்திச்சிருக்கும். 12:02 சிநேகிதியே. 1 மணிக்கு வசந்த கணங்கள். 1:55 மெல்லிசை. மதியம் 2 மணிக்கு கவிதை இறங்கும். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்திச்சிருக்கும். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்திச்சிருக்கும். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் கேட்கலாம். 5 மணிக்கு செய்திச்சிருக்கும். 5:02 மாலை தின்றல். 6 மணிக்கு செய்திச்சிருக்கும். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்புக்கள். 7 மணிக்கு பாட்டு இது கேட்டு கேட்கலாம். 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அண்மை நிலவரம் கேட்கலாம். 7:32 பாட்டு இது கேட்டு தொடர்ச்சியை ரசிக்கலாம். 8 மணிக்கு செய்தி இருக்க. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 பட்டாம்பூச்சிகளில் மதுரை மாவட்டம் புனித மரியன்னை லூயுகா பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. 9:00 திரை இசை. 9:30 சக்கரவியூகம் பகுதி 10 எழுத்து இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசையில் ஒளிபரப்பு நிறைவு. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் 11:05.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காவிய கணங்களை காற்றில் வெளியே கேட்டு ரசிக்க தேனும் பாலும் வேதா இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சுந்தரஜன் பி சுசிலா குரலில் ஜஸ்டின் விஸ்வநாதன் படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் 11:10 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3. கேவி மகாதேவன் இசையில் பி சுசிலா குரலில் பாடல் வருகிறது. யாருக்கு சொந்தம் திரைப்படத்திலிருந்து

எண்ணிசை ராகங்களை தந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3. தேனும் பாலும் கெடுவோம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. பொம்மை திரைப்படத்திலிருந்து

நேரம் 11:17 கேட்டுட்டுகிறோம். தேனும் பாலும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. அடுத்ததாக பாடல் வருகிறது, கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:21 கேட்டுட்டுருக்குறோம். தேனும் பாலும் மானமுள்ள மருதாரம் படத்திலிருந்து பாடல் வருகிறது. கேட்டு இணைந்திருப்போம் நேர்களை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:25 கேட்டிருக்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் வருகிறது, கண்ணதாசன் வரிகளில் என் கடமை.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:30. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் இதோ தெய்வ மகன்.

நேரம் இரவு 11:34. காவிய கணங்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது கோவரத்தினன் இசையில் பி சுசீலா குரலில் கைராசி.

0: பாடும் காவிய கணங்களை தந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில் பாடல் வருகிறது. ராஜா வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.
1: ஊருக்கெல்லாம் பூச்சோண்டும் மீனா மீனா, உன் உள்ளத்திலே உள்ளவனும் நானா.

0: முதன் முதலாக பல்லவி சொல்லட்டுமா?
1: அந்த பல்லவி சொன்ன
0: பருவத்தின் பாட்டுக்கு முதன் முதலாக பல்லவி சொல்லட்டுமா?

0: கேட்டிருக்கிறோம் தேனும் பாலும்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: நேரம் 11:42. காவிய கணங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வேதா இசையில் 4 கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து.

இரவு 11:45. காவிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாடும் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்கள் விருப்பம், படத்திலிருந்து பாடல்.

தேனும்பாலும் கேட்டிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாளி வரிகளில் பாடல் நீ திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:53. தேனும்பாலும் கடுகு நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் பி. சுசிலா குரலில்.

0: தேனும் பாலும் கேட்டுட்டு இருக்கிறோம்.
1: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
2: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேர்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அதுக்கு இதுக்கு இவ்ளோ யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
2: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
1: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
2: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
1: மதுரை 2.
2: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
1: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
2: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
1: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
2: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 12 மணி முதல் வரும் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி 102.3 பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருப்போம் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சின்ன இதழ்கள், செம்பவழக் கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை. வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன் என்னுயிரே, எழுந்தென்னை பார் பார் பார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தி தேன் பாய்கின்ற உறவை.

ஆடியோ. தனனான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள், கவிதை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

噔噔噔。

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 101.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து வி தட்சிணாமூர்த்தி இசையில், கண்ணதாசன் இயற்றி, கே ஜே யேசுதாஸ் பாடியது.

நேர்லே, இதுவரை திரையிசையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10:20.

0: நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில். ஏகாம்பரேச நாயிக்கே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. கர்நாடக சுத்தசாவேரி ராகம் ஆதித்தாளம்.

அடுத்து ஜெகதீஸ்வரி என்று தொடங்கும் திருவாரூர் ராமசுவாமி பிள்ளை பாடல், ராகம் மோகனம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 27 தேதி, பராப வருடம் ஆடி மாதம் 2 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 18 தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 4:50. நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க

மருந்துக்காக கூட பிற உயிர்களை கொலை செய்யக்கூடாது. தன்னுடைய உயிரே போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் பிற உயிரினங்களின் இனிய உயிர்களை கவரும் செயலை செய்யக்கூடாது. குறள் எண் 327 அதிகாரம் கொல்லாமை.

0: மருந்துக்காக கூட பிற உயிர்களை கொலை செய்யக்கூடாது. தன்னுடைய உயிரே போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் பிற உயிரினங்களின் இனிய உயிர்களை கவரும் செயலை செய்யக்கூடாது. குறள் எண் 327, அதிகாரம் கொல்லாமை.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலின் 1.9 பவனி வர காத்திருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள் கேட்கலாம். 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவே கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள். 6:15 புதிய காலை, இந்த நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து விதை பரிசோதனை குறித்து விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் வழங்கும் தகவல் இடம்பெறுகிறது. 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் புகையை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள்.

கல்பாக்கம் ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரகாஷ புகைப் பூக்கள், 8:00 சேர்ச்சிருக்கும் 8:02 பாட்டு வேணுமா. தேனி மாவட்ட நேர்களின் விருப்பப்பாளர்கள் இடம்பெறுகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரு இசை, 9:00 செய்திருக்கம் 9:02 டைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்திருக்கம் 10:02 விருப்ப கணங்கள் நேயர் விருப்பம் இடம்பெறுகிறது. 10:30 ஒருபட பாடல்கள் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெறுகிறது. முற்பகல் 11:00 செய்திருக்கம் 11:02 கண்ணாடி மளிகை இன்றைய தலைப்பு முதல் சம்பள அனுபவம். 11:30 ஸ்டெம்ப் சீசன் 7 கேட்கலாம். 11:47 திரை இசை, 12:00 செய்தி சுருக்கம் 12:02 சிநேகிதியே, 1:00 வசந்த கணங்கள், 1:55 மெல்லிசை, மதியம் 2:00 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்திச் சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம் கேட்கலாம். 5:00 செய்திச் சுருக்கம், 5:02 மாலை தின்றல், 6:00 செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சி நேரமும், 6:30 அந்திப்புக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அண்மை நிலவரம் இடம்பெற கேட்கலாம், 7:32 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 மதுரை மாவட்ட புனித மரியன்னை யுனிகா பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 9:00 திரை இசை, 9:30 சக்கரயுகம் பகுதி 10 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையின் ஒளிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 காவிய கணங்களை தரும் தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 5 மணி. பக்தி மாலை

நேரம் 5:10 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இறை அருள் தரும் பக்தி மாலை.

0: நேரம் காலை 5:15.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: இசையால் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் பக்தி மாலை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மாலை, பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.